இனிய காலைநல் வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை மீட்டர் 300.3 999 கிலோஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 14 நாள், பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 14 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 30 தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:57.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6 மணி. குரலும் விளக்கமும். முகத்தான் அமர்ந்திணிது நோக்கி அகத்தான் ஆம் இன்சொலினே அறம். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் இனியவை குரல் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள 3வது குரலுக்கு டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் வழங்கிய தெளிவுரை. முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். குரலும் பொருளும் மீண்டும்

0: அகத்தான் அமர்ந்தினிது நோக்கி அகத்தான் ஆம் இன்சொலினதே அறம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறம். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆருப்பத்திற்கு எனைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள். ஆரேகால் மணிக்கு பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7 ஹலோ டாக்டர் மருத்துவ தொடர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை வழங்குகிறார்கள் பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர். தொடர்ந்து மதுர கீதம். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர்கே ஸ்ரீராம்குமார் அவர்கள் வயலினிசை இடம்பெறும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். காலை 10:00 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எல் வெங்கட்ரமணன் அவர்களின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, தையல் கலைஞர் ஜபசெல்வி கிரீஷ் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் பங்கேற்கிறார் எம்பி காயத்ரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு உமா மீனா. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் NFSA தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைகாணம். 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலையில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். மாலை 5:30 திரைகாணம். 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேகா. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும். நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய தொகுப்பு. 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பு படைப்பு ஆகாஷவாணி திருநெல்வேலி. 9:30 நல்ல மனம் நாடகம், எழுதியவர் ப முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். முன்னதாக 9:30 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து. 10:00 அரங்கிசையில் சம்பா கல்கூரா அவர்களின் பாட்டு இடம்பெறும். TV ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 11:00 வானிலை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. நிகழ்ச்சிகள் அனைத்தும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். ஆறு மணி 5 ஆவதற்கு 5 இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. The Lok Sabha has passed the anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. The bill seeks to amend the public examinations prevention of

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
2: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று

0: வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்க கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதை கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடிவந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா, வா நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதென்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாள் சண்டையா, சரி ஒரு கை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்துக்காரரிடம், சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள், நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர், இப்ப எதற்கு வீடு வரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்றார். மேலும் உனக்கும் என்னை போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம் முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் ஒரு மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டையடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா, சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர், நிதானமாக வாளோடு வீட்டுக்கு போனேன், தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை, இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன், நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்திற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரை போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு பெரிய ஆள், என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம், இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம், ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவதில்லை. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:15. பக்தி மாலை. தீர்காயுள், நோயின்மை, அறிவு, செல்வம் ஆகிய நான்கும் நமக்கு இன்றியமையாதவை. அவற்றை இறைவனிடம் கேட்டு பெறவும்

பாம்பே ஜெயஸ்ரீ பாடியதை கேட்டோம். 6:20 தினமும் உழைக்கும் போதும் பிற பணிகளை செய்யும் போதும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மையும் நம் தொழிலையும் பணியையும் காப்பதாக எண்ண வேண்டும்.

சுஜாதா பாடியதை கேட்டோம். பக்தியுடன் வாழ்ந்தால் நல்ல புத்தி, நபநிதி குறைவில்லாத செல்வ வாழ்க்கை உண்டாகும். வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் வெற்றி கிடைக்கும். பயம் அறவே நீங்கிவிடும்.

0: ஆயிரம் காட்சிகள் அதுவும் சாட்சிகள் அற்புதமேயா அல்லா, தாயிடம் தந்தையே தொழிலாது தோன்றியவன் அல்லா.
1: திருச்சி எம்.வி. நசுருதீன் பி.எஸ். சசிரேகா பாடியதை கேட்டோம். உண்மையான பக்தி கொண்டவன் எல்லோரையும் சமமாக பாவித்து அன்பு காட்டுவான். அன்பில்லாத இடத்தில் தெய்வ பக்தி என்பது வெறும் வேஷத்தை தவிர வேறெதுவும் இல்லை.

டிஎம் சவுந்தரராஜன் குழுவினரோடு பாடியதை கேட்டோம். நம்பினார் கெடுவதில்லை என்பது நான்கு வேதங்கள் தந்த தீர்ப்பு. நம்பிக்கை எனும் காமதேனு கேட்ட வரத்தையெல்லாம் நமக்கு தரும். நம்பிக்கை கொண்டவனால் உலகில் எதையும் சாதிக்க முடியும். இந்த சிந்தனையோடு கூடி இன்றைய பக்தி மாலையில் இடம்பெற்ற அனைத்து சிந்தனைகளும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடையது. பக்தி மாலை நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:35:30. இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 14 வியாழக்கிழமை. இப்போது

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து கொடுக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடிக்கலாம். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்திற்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதை சாறு அல்லது தயாமிதாக்சம், இதனை 50 மில்லி லிட்டர் என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 என்ற அளவில் வைத்து வெள்ளையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இட வேண்டும். ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதால் கரும்பிற்கு தோகையுரித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். இடைக்கணு புழுவை கட்டுப்படுத்த முட்டை ஒட்டுணியான ட்ரைகோகிரமா கைலோனிஸ் அட்டையை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து வயலில் கட்டிவிட வேண்டும். அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தக்காளி நடவு செய்தலை ஒத்திவைக்க வேண்டும். நடவு செய்த வயல்களில் போதுமான வடிகால் வசதி செய்ய வேண்டும். வாடலுனை தாக்கம் காணப்படின் பாதிக்கப்பட்ட பயிரை அகற்றிவிட்டு ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு எருவுடன் கலந்து இட வேண்டும். தக்காளியில் அசுவினி மற்றும் இலைப்பேன் தாக்கம் காணப்படின் தயோமிதாக்சம் 70 WS என்ற மருந்தை 1 ஹெக்டருக்கு 420 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இலைக்கருகள் நோய் அறிகுறி தென்படின் மேங்கோசெஃப் 35 என்ற மருந்தை 0.5 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்குப்பைகளை தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் உயிர்கறி தயார் செய்யும் முறைகள், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றிய ஒருநாள் பயிற்சி 30/7/2026 அதாவது இன்று நடைபெறவுள்ளது. பங்கேற்பாளர்களுக்கு உயிர்கறி தயாரிக்கும் அறிவியல் முறைகள், உயிர்கறியின் பயன்பாடுகள், சிறிய அளவிலான உயிர்கறி உற்பத்தி மையம் அமைக்கும் முறைகள், உயிர்கறி மதிப்பு கூட்டல், தொழில் தொடங்கும் வழிமுறைகள் மற்றும் சந்தை வாய்ப்புகள்,
2: உயிர்கறி உற்பத்தி மையத்திற்கு நேரடி களப்பார்வை மற்றும் செயல் விளக்கம் இப்பயிற்சியில் அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7418-47-03-45 மற்றொரு எண் 9487-71-22-10 ஆகிய அலைபேசி எண்களுக்கு அழைக்கலாம். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். இனி கோயம்புத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான ஆடு வளர்ப்பு குறித்த

0: இலவச பயிற்சி வகுப்பு 30/7/2026 இன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரிலோ அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 வரை. இனி கோயம்புத்தூர் மாவட்டம் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் நெல் துறையில் உற்பத்தி செய்யப்பட்டு இருப்பில் உள்ள நெல் ரகங்களின் ஆதார மற்றும் உண்மை விலை நிலவரம் பற்றி தெரிந்து கொள்வோமா? நெல் ஆதார விலை 54 ரகம், விதை இருப்பு 1770 கிலோ, இதன் ஒரு கிலோ விலை 44 ரூபாய். நெல் ஆதார விலை 56, விதை இருப்பு 6180 கிலோ, இதன் விலை 44 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை 55, விதை இருப்பு 1567 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை 52, விதை இருப்பு 2858 கிலோ, இதன் விலை 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை 59, விதை இருப்பு 11,036 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விதை 54, விதை இருப்பு 60 கிலோ, இதன் விலை 1 கிலோ 40 ரூபாய். நெல் உண்மை நிலை விலை 56, விதை இருப்பு 2000 கிலோ, இதனுடைய 1 கிலோ விலை 40 ரூபாய். இந்த நெல் ரகங்கள் தேவைப்படும் விவசாய பெருமக்கள் நேரிலோ அல்லது பார்சல் சேவை மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் நெல்துறை பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641-0003 அலைபேசி எண் 9865-0693 மின்னஞ்சல் rice@tnau.ac.in இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: உழவர் பெருமக்களே, உங்களுக்காகவே இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறவுள்ளன. கேட்டு பயன்பெறுங்கள். கேட்க காத்திருப்போம். இன்று காலை 7 ஹலோ டாக்டர் மருத்துவ தொடரில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை அளிக்கிறார்கள் பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும்

0: சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தப்ப விடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படை தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி

0: கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்து கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 5-க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: இருவரி செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலியஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:55.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அலைபேசியின் ஆதிக்கம் சற்று அதிகமாகிவிட்டது. ஒரு நிமிடம் கூட நம் அனைவராலும் அலைபேசி இல்லாமல் இருக்க முடியாது என்பதே நிதர்சனம். ஸ்மார்ட் போன் என்கிற திறன்பேசி நம்முடைய திறமைகளை மட்டுமல்ல பொன்னான நேரத்தையும் தின்று விடுகின்றது. ஸ்கிரீன் டைம் அவேர்னஸ் என்கிற திரை நேர விழிப்புணர்வு இன்றைய சூழலில் உடனடி தேவையாக மாறியிருக்கிறது. நடிகர் வடிவேலு ஒரு திரைப்படத்தில் சொல்வது போல, சும்மா இருப்பது எவ்வளவு

0: கஷ்டம். அதுவும் ஸ்மார்ட் போனை தொடாமல் இருப்பது. உண்மையில் சும்மா இருப்பது உடல் நலனுக்கு மிகவும் அவசியம். நாம் அமைதியாக இருக்கும்போது நம் மூளை அதீத டோப்பமைன் தூண்டுதல்களில் இருந்து குறைவான டோப்பமைன் தூண்டுதலுக்கு பழகிக்கொள்கிறது. டோப்பமைன் ஹார்மோன்கள் நம் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிப்பவை. நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும்போது டோப்பமைன் ஹார்மோன்கள் அதிக அளவில் தூண்டப்படுகின்றன. மொபைல் போனை சற்று ஓரமாக வைத்துவிட்டு புத்தகம் வாசிப்பது, தோட்ட வேலை செய்வது, ஓவியம் வரைவது, ஏதேனும் இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொள்வது என ஒரு நாளின் ஒரு மணி நேரமாவது இருக்க பழகிவிட்டால் நாளடைவில் அந்த நேரத்தை அதிகரிக்கலாம். இதை மொபைல் ஃபாஸ்டிங் என்று சொல்கிறார்கள். இன்றைய குழந்தைகள் பிறக்கும் போதே அலைபேசியுடன் பிறந்த மாதிரி இருக்கிறார்கள். 6 மாத குழந்தை கூட அசால்ட்டாக மொபைல் போனை கையாளும் விதத்தை பார்த்தால் சற்று அதிர்ச்சியாக உள்ளது. உண்மையில் பெரியவர்கள்தான் குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன் மாற வேண்டும். உணவு உண்ணும் போது ஸ்மார்ட் போன், டிவி பார்க்கும் பழக்கத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அப்படி செய்யும் போது குடும்பத்துடன் அமர்ந்து உரையாடும் நேரம் அதிகரிக்கும். வீட்டில் அனைவரின் கையிலும் ஸ்மார்ட் போன் இருப்பதால் ஆளுக்கொரு திசையில் உட்கார்வதை தவிர்த்து போர்டு கேம்ஸ் விளையாடுவது அல்லது அன்றாடம் நடக்கும் விஷயங்களை பற்றி கலந்துரையாடலாம். நம்மிடம் தொடங்கியிருக்கும் இந்த பிரச்சனை கேளிக்கை திரை நேரம் பற்றியது. எனவே கணினி, தொலைக்காட்சி திரையை விட திறன்பேசி திரைக்குத்தான் உடனடி விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. மாற்றத்திற்கான முதல் அடியை நாம் எடுத்து வைத்தால் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைக்கு எளிதில் தீர்வு கிடைக்கும். அத்துடன் எல்நினோ போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் திறன்பேசிகளின் தேவையை குறைத்து கொண்டால் இயற்கை சூழலை இயன்றவரை நம்மால் பாதுகாக்கவும் முடியும்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம். We started நிழல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
2: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: நாடகப் பிரியர்களே, உங்களுக்காகவே இன்றிரவு 8:30 மணிக்கு வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருநெல்வேலி. 9:30 மணிக்கு நாடக மலரில் நல்ல மனம் நாடகம். புதுச்சேரி வானொலி நிலையத்தின் படைப்பில் கேட்டு ரசிக்க காத்திருப்போம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 7 மணி.
1: ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர். மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பற்றி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், இப்போ இந்த சொத்தைக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களால் மட்டும்தான் இந்த சொத்தை வருதா, இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா?
1: எல்லாமே இருக்குங்க. நம்ம எது சாப்பிட்டாலும்

0: இருக்கும். இதுவும் வந்து என்ன, பல்லு நேராக இருந்துட்டால் கூட பரவாயில்ல, நம்ம எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் பல்லு கிராஸ் கிராஸாக இருக்குது அப்படின்னா அங்கே போய் சிக்கும். அது பெரிய லெவலில் சிக்கினா மட்டும்தான் நமக்கு தெரியும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கிறது நமக்கு தெரிய போகிறது இல்லை, அந்த பல்லோட கேப்பில் இருக்கிறது. அது நீங்கள் வந்து மாவு பொருள் சாப்பிட்டாலும் சரி, மாவு பொருளுமே ஒட்டுற மாதிரி தான், சுகர் ஃபுட்டு மட்டும் ஒட்டுது, சாக்லேட் சாப்பிட்டா சொத்தம் வந்துடும் கிடையாது, எது சாப்பிட்டாலும் சொத்த வர சான்ஸ் இருக்குது. அது ஏன்னா அந்த பல்லோட அலைன்மெண்ட்டு, நம்ம க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இருக்குது. அதனால் சுகர் ஃபுட் மட்டும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இல்லை, நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், பல்லெல்லாம் எப்படி வச்சுருக்கிறோம், பல்லோட சந்தை பொறுத்து எல்லாமே மாறும். திரும்பி திரும்பி இருக்குதுன்னா அங்கே சொத்தம் வரும், எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் சொத்தம் வரும். அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த விஸ்டம் டூத்துங்கிறத கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்?
2: முன்னாடி மாதிரி இல்லை. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தாவோட தாத்தாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் பெருசாக இருந்துச்சு, தாடையெல்லாம் பெருசாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து இப்போ இவால்யூஷனரி சேஞ்சஸ், ஃபுட் ஹேபிட்ஸ்னால தலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே சின்னதாயிருச்சு, தாடை சைஸும் சின்னதாயிருச்சு. அந்த காலத்தில் மூணு பல்லு அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு தாடை லென்த்தும் பிரெத்தும் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை, சின்னதாயிட்டனால 99.9% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தேர்டு மோலார் ப்ராப்ளம் தான். இன்ஃபேக்ட் எனக்கே ப்ராப்ளம் தான், நானே சர்ஜரி பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அது வந்து தொல்லையே பண்ணலை அதனால் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னால் கூட, இப்போ அது வந்து அதுக்கு முந்தின பல்லில் ஆங்கிலேட் ஆகி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே சிக்கும். இந்த பல்லை எனக்கு இருந்தாலும் நம்ம எடுக்க தான் போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி பல்லில் சொத்தம் வந்துடும். இப்போ செகண்ட் மோலாரில் சொத்தம் வந்துருச்சு, ஆனால் தேர்டு மோலார் நல்லா தான் இருக்கும், ஆனால் பொசிஷன் தான் அது கோணை, அது கோணையாக இருக்கிறனால அந்த இடத்துல சிக்குது. அப்படி சிக்கிறனால செகண்ட் மோலாரில் உங்களுக்கு சொத்தம் வந்துடுது, அதுக்கு வந்து ரூட் கனால் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் தேர்டு மோலாரை முன்னாடியே எடுத்திருந்தீங்கன்னா இந்த பல்லுக்கு ரூட் கனால் வராமல் நீங்கள் காப்பாற்றிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்துட்டு எடுத்துக்கோங்க, முன்னாடியே எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு லைஃப் டைமில் ஒருத்தனுக்கு தேர்ட் மோலார் ப்ராப்ளம்னா 20 எடுக்கலைன்னா 70 போய் எடுக்கணும். 70 எடுக்கிறப்போ அதனால் நீங்கள் செகண்ட் மோலாரு மிஸ் பண்ணியிருக்கலாம், ப்ராப்ளம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போங்க. அது எனக்கு இருந்தாலும் ஒரு பல்லுங்கிறதுனால பிடிங்கிறது பெட்டர்.
0: என்ன நினச்சிக்கிறாங்கன்னாங்க சார், உள்ளே தானே இருக்குது, எனக்கு ஒன்றும் பண்ணலை, இது நல்லா தான் இருக்குது. அது நம்ம சொல்கிறப்போ யாருக்குமே தெரியாது, அதனோட சீரியஸ்னஸ் புரியறதில்ல, தெரியறதில்லையே. யார் வந்தாலும் உள்ளே இருக்குங்க, எங்களுக்கு ஒன்றும் பண்ணலைங்க, இருக்கட்டும், எதாவது வலி வந்தால் பண்ணிக்கிறேன். வலி வர்றப்போ அது ஒரு பயங்கரமான லெவலுக்கு போய் தான் வலி வருது. நம்ம கண்டுபிடிக்கிறப்போ அது அந்த அவ்வளோ வழியில் நீங்கள் கோத்துருப்பா, அவ்வளோ ஆன்டிபயோட்டிக் போட்டு அவ்வளோ நேரம் வாய் ஓப்பன் பண்ணி மெடிசின் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா எடுத்துக்கிறது பெட்டர். அது சரியே ஆக போகிறதில்ல, படுத்துட்டு இருக்கிறப்பல நேர் திடீர்னு ஆக போகிறதில்ல, அது எப்படி எடுக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. மெயின் ரீசன் வந்து சொல்கிறது எனக்கு ஒன்றும் பண்ணுறதில்லை, அது இருந்துட்டு போட்டும்.
2: அது எனக்கே ஒரு பேஷண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டு, நியூலி மேரிடு, தேர்ட் மோலாரு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நான் எக்ஸ்ரேயும் பார்த்துட்டு இது பொசிஷன் தப்பாக இருக்குங்க, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது, எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எனக்கு வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஊருக்கெலாம் போக வேண்டியது இருக்குது, எனக்கு க்ளீன் பண்ணி ஏதாவது பண்ணி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா, சரி நான் அந்த இடத்துல கம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் பெயின் கில்லர்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1 கழித்து மறுபடியும் வராங்க ஃபார் த சேம் ப்ராப்ளம். நாங்கள் அந்த உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிச்சிட்டோம், அப்புறம் இங்கே ஏதோ செல்ஃப் ரெமடிஸ் எல்லாம் பண்ணி வலி வராமல் ஏதோ கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாத்திரையெல்லாம் கொடுக்குறனால சரியாகாது, உங்கள் பிரச்சனை தெரியா பண்ணாமல் வச்சுக்குதே தவிர உள்ள இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை டாக்டர், கன்சீவ் ஆன மாதிரி தெரியுது, இப்போ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஏதோ அதை இதையும் பண்ணி விட்டுட்டோம். மறுபடியும் 1 கழித்து வராங்க, ஓகேங்களா, அதே ஃபார் த சேம் ப்ராப்ளம். நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லை சார் குழந்தை பிறந்திருக்கு, ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வேண்டாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி விடுங்க. அதாவது அந்த க்ளீன் பண்ணி விட்டால் எவ்ரி டைம் இது சரியாகுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஆகவே ஆகாது. நான் சொன்னேன், இது இப்படி விட்டிங்கன்னா நாளைக்கு பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறதா பெட்டர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் காணும், ரொம்ப நாள் காணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க, வீக்கத்தோடு வந்தாங்க. நான் உட்கார வச்சு பார்க்குறேன், அந்த மவுத் மிரர் வச்சு அதை திறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஊஸ் அவுட் ஆகுது. சரி ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபுல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தான், இன்ஃபெக்ஷன் இருந்து அந்த சி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி எலும்பை அரிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் பல்ல மட்டும் எடுக்க பார்த்தாது, அந்த தாடையவே ஒரு போர்ஷனை வெட்டி எடுக்கிற ஸ்டேஜுக்கு அது போயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி யூ வில் காம்ப்ளிகேட் திங்ஸ். இப்போ அது தொந்தரவே கொடுக்கல அப்படின்னு வச்சுட்டுருக்கிறது ஒரு வேர்ஷனாக வச்சுக்கிட்டால் கூட தொந்தரவு பண்ணியும் வச்சுக்கிறாங்க, அதனால் சரியாக போகுதானா இல்லை. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாடையை வெட்டி எடுத்து அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கவே வேண்டாம், அர்லியராகவே பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னா, ஐயோ ஊசி போடணும், அதுக்கப்புறம் பல்லை எடுக்கணும். ஏன்னா தேர்டு மோலாருங்கிறது நிஜமாலுமே மற்ற பல்லை எடுக்கிற மாதிரி இல்லை, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் போனெல்லாம் ஃபைல் பண்ணி எடுத்து தையல் போடுற மாதிரி தான் இருக்கும். இதை சொல்கிறப்பவே பயந்துக்கிறாங்க, ஆனால் அப்படி கிடையாது. அப்படி பண்ணிவிட்டு இப்போ சாதாரணமாக ஒரு பல்லை எடுத்து 2 ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, விஸ்டம் டூத் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 ரெஸ்ட் எடுக்கணும்.

0: வேலை அஃபெக்ட் ஆகுது, இல்லை எங்காச்சும் ஒரு வீக்கெண்டுன்னு ட்ரிப்பு போகலாம், இன்றைக்கி தான் என்டர்டெயின்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தட்ஸ் ஆல் ஓகே, பட் டெஃபினட்டாக ஃபைன் சம்டைம் டு ரிமூவ் இட். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 6 மாதத்துக்கு சேர்ந்து உட்காந்து உங்களுக்கு வந்து தாடையெல்லாம் வெட்டி எடுத்தீங்கன்னா என்ன ஃபேஸோட மார்ஃபாலஜியே மாறுது இல்லையா? அந்த அளவுக்கு கொண்டு போய்க்க வேண்டாம். செக் பண்ணிக்கங்க, டென்டிஸ்ட்டு சொல்கிறாரா, அன்றைக்கே எடுத்துக்கணுங்கிறது இல்லை. பிளான் யுவர் செல்ஃப். இப்போ 4 நாள் வேணுங்கிறாரு, லீவ் இப்போ வருது, என்ன அது பிளான் பண்ணுங்கள். வழின்னு இல்லைன்னா மறந்துடுறோம், அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல வர
1: சார். அது வந்து இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு சார், லைட்டாக பெயின் வந்தால் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறாங்க, அது அப்போதைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கண்டிப்பாக வாங்கிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 3 நாள் நல்லாயிருக்கு, திரும்ப ஒரு மாத்திரை, அது ஈஸியாக கிடைக்குது, மாத்திரையை போட்டு போட்டு அது சம்டைம் வந்து ஒரு டார்மனண்ட்டாக எந்த பெயினும் இல்லாமல் இருக்கும். அதான் இல்லை இல்லை மாத்திரை போட்டேன் அப்போதைக்கு இருந்தது, அப்புறம் சரியாயிருச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. அது ஒரு உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ், ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா. திடீர்னு வரப்போ பெருசாக நம்ம சொல்கிறப்போ ரொம்ப பேனிக் ஆயிடுறாங்க. அது ஃபஸ்ட்டே பார்க்கறது தான் நல்லது, எல்லாமே ப்ரிவென்டிவ் இஸ் பெட்டர்.
0: 2 தடவை ஒரு பேஷண்ட் வந்தாவே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுறாங்க. சார் எனக்கு ஒரு பெயின் கில்லர் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க சார் அப்படிங்கிறாங்க. நம்ம அனுப்ப முடியாது அப்படின்னா சொல்ல முடியாது, சரி நான் அனுப்புகிறோம். திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். இப்போ ஃபஸ்ட் டைம்னா ஹெசிடேட் பண்ணுறாங்க, ஒரு 2-3 தடவை வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுறோம் நம்மளுமே. ஸோ அதனால் அப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பெரிய லெவலுக்கு போகாமல் இருக்க வரைக்கும் ஓகே, பட் சொல்ல முடியாது இல்லையா யாருக்கு என்னங்கிறது. ஸோ அதனால் வேர்லியர் த பெட்டர். ஸ்டிச்சின் டைம் சேவ்ஸ் 9. அதே தான் ஆரம்பத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சொத்தப்பல்லாக இருந்தால் அடைச்சிக்கலாம், இல்லாட்டி ரூட் கெனாலுக்கு போகும், இல்லை டக்குன்னு முடிகிறத நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் இருக்கிறது பெட்டர்.
2: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும் மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும்

0: அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வருவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஜே பி நட்டா அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியது போல், உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ விளம்பரப்படுத்தவோ இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த்குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின் போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதில் ஆந்திர பிரதேச அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில்

பாங்கிபூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசாவில் மீண்டும் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்றுப் படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது

0: பல்வேறு ஆற்றுப் படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கொராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிஷா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷ் ஷா, மனவ் தாக்கர், ஹர்மீத் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்தலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2 நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இப்போதைய முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து பொதுமக்கள் ஜூலை 17 31 இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2 வந்து 1 வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
3: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called NILAL. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண

0: போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு ஒன்னே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோ அனு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பெட்ரோல் அண்ட் டூ வீலர் பெட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல். கேட்க காத்திருப்போம் இன்று பகல் மணி 1:10 எண்ணுயிர் தோழி தையல் கலைஞர் ஜபசெல்வி கிரீஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து, எம்பி காயத்ரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஆகியன. இன்று உலக ஆள்கடத்தலுக்கு எதிரான தினம். மனித கடத்தல் என்பது மிக கொடூரமான மனித உரிமை மீறல்களில் ஒன்றாகும். உலக அளவில் வேலைவாய்ப்பு, கல்வி, திருமணம் போன்றவற்றின் பெயரில் ஏமாற்றப்பட்டு கடத்தப்பட்டு பலர் சுரண்டலுக்கும் கட்டாய பணிகளுக்கும் பாலியல் வன்முறைகளுக்கும் ஆளாகின்றனர். எனவே இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் பாதுகாக்கவும் இத்தகைய குற்றங்களை தடுக்க அனைவரையும் ஒன்றிணைக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 30 இந்நாளில் உலக ஆள்கடத்தலுக்கு எதிரான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. கட்டாய குற்றச்செயல்கள், இணைய வழி குற்றங்கள் மற்றும் பெரும் அளவிலான நிதி மோசடி ஆகியவற்றில் மக்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் விதமாக இந்த ஆண்டு மோசடிக்கு பின்னால் சிக்கிக் கொண்டவர்கள் என்கிற மைய கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலக ஆள்கடத்தலுக்கு எதிரான தினம் இன்று. இன்று
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் நேரம் 7:30 நினைத்தாலே இனிக்கும்.

ராஜபாட் ரங்கதுரை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியதை கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தால் அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய

0: ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்று எப்போது கேட்டாலும் நினைத்தாலே இனிக்கும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 7:47 நிமிடம் 40 நொடி.

0: இருமலர்கள் படத்திலிருந்து பி சுசிலா பாடிய இதை கேட்டோம். 7:51 ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உழவர் பெருமக்களே, உங்களுக்காகவே இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற உள்ளன. கேட்டு பயன்பெறுங்கள்.
1: கண்ணே கண்ணே.

0: அன்பே அருயிரே படத்திலிருந்து வாணிஜெயராம் பாடியதை கேட்டோம். நாடகப் பிரியர்களே, உங்களுக்காகவே இன்றிரவு 8:30 மணிக்கு வானொலி நாடக விழா நாடகத்தில் தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், நமக்காக திருநெல்வேலி வானொலி நிலையம் படைத்து வழங்குகிறது. அதேபோல் 9:30 மணிக்கு நாடக மலரில் நல்ல மனம் நாடகம் புதுச்சேரி வானொலி நிலையத்தின் படைப்பில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது கருத்துக்களை நீங்கள் நிலைய இயக்குனர் அவர்களுக்கு எழுதி அனுப்பலாம் அல்லது மின்னஞ்சல் செய்யலாம். கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். We started நிலல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. Public if they are planning to give very good information, உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணவன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், I will call them to my office and I will reward them accordingly. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு they want to reveal their phone number, அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா they need not give any kind of information to me. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 8:00 மணி. இந்த நேரம் இனிய நேரம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மனம் விரும்புதே இனிக்கும் திரைப்பட பாடல்கள்.

சிட்டுக்குருவி. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். சின்ன வீடு படத்திலிருந்து. கர்நாடக இசைப்பிரியர்களே, உங்களுக்காகவே இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை இடம்பெறுகிறது. ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எல் வெங்கட்ரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் ஸ்வாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இரவு 10 மணிக்கு சம்பா கல்குரா அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். கர்நாடக இசை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க காத்திருங்கள். மனம் விரும்பும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 8:46 ஆகிறது.

எஜமான் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினரோடு பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு மனம் விரும்புதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் படப்பாடல்கள் காலை 11 மணிக்கு.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நென்னருஞ்சரா சிம்ஹவாகினி ராகம் ஆதிதாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:34 40 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த சௌக்கியமணி காப்பி ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கடம்.

நேரம் இப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். முத்துச்சிதறலாய் பாடல்களை ரசிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரே ராகச்சாயல் அமைந்த பாடல்கள். இந்த பாடல் புதிதல்ல, ராகமும் புதிதல்ல, ஆனால் இன்றைய உணர்வு புதியது.

உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி இங்கிலாந்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைவது நான் ஆர்ஜே மனோன்மணி. போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம போக போற இடம் எது அப்படின்னா, இந்த ஊர் பெரிய சுற்றுலா தலம்லாம் கிடையாது. இந்த

ஊரில் மால் ரிசார்ட் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஆனால் இயற்கை இன்னும் தன்னோட இயல்பை இழக்காமல் பாதுகாத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு அழகான இடத்துக்கு தான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன். அதுதான் ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய கோனேரி குடிசை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு. இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா நம்பியம்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊராட்சிக்கு உட்பட்டதாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பயணம் திருவண்ணாமலையிலிருந்து ஆரம்பிக்குது. திருவண்ணாமலை நகரத்தை விட்டு மெதுவாக நம்ம மலைப்பாதைக்குள்ளே போக போகிறோம். திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம போக போகிறோம். இந்த ஊருக்கு நம்ம போளூர் வழியாகவும் போகலாம், வாணியம்பாடி வழியாகவும் இந்த மலைக்கு நம்ம போகலாம். சரி, இப்போது நம்ம வண்டி மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்களேன், கொண்ட ஊசி வளைவுகள் எத்தனை இருக்குன்னு. ஒவ்வொரு வளைவையும் கடக்கும்போது காற்று கொஞ்சம் கொஞ்சமாக குளிர ஆரம்பிக்குது. பாருங்களேன், கீழே பார்த்தா பச்சை நிறத்தில் விரிஞ்ச சமவெளியாக இருக்குது. மேலே பார்த்தா மேகங்கள் அப்படியே ஓடிட்டு இருக்கு. நகரத்தோட சத்தம் மெல்ல மெல்லமாக கொஞ்சமாக குறையுது. பாருங்களேன், அதுக்கு பதிலாக பறவைகளோட குரல், காத்தோட இசை, மர இலைகளோட ஓசை, இப்படி இயற்கையே நம்மளை இந்த மலைக்கு வரவேற்குது. பார்த்தீங்களா, நம்மள நிறைய பேர் லீவ் அப்படின்னா மால், தியேட்டர், ரிசார்ட் அப்படிதான் போகலான்னு நினைப்போம். ஆனால் இப்படி ஒரு மலைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியாக நின்னா போதும், மனசு எவ்வளவு லேசாக மாறும் அப்படின்னு நிஜமாகவே உங்களுக்கு புரியும். இதோ நம்ம கோனேரி குடிசைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, இங்கே பழங்குடியின மக்கள் தான் வாழ்கிறாங்க. பல 100 வருஷமாக இந்த மலைகளையே தங்களோட வீடாக மாற்றி இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாருங்களேன், ஒரு காலத்தில் இந்த கிராமத்திலருந்து வெளியூருக்கு போகணும் அப்படின்னா ரோடு வசதியே கிடையாது. பாறைகளும் ஒத்தையடி பாதைகளும் தான் நிறைய இருந்துச்சு. பல கிலோமீட்டர் நடந்தே தான் போகணும், அதுதான் இவங்களோட வாழ்க்கையாக இருந்துச்சு. இன்னைக்கு சாலை வசதி வந்துருச்சு, பேருந்து வசதியும் வந்துருச்சு. நம்ம இப்போ கூட பேருந்தில் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இயற்கையோட அமைதி மட்டும் இன்னும் மாறவே இல்லை. பாருங்களேன், நம்ம நகரத்தில் காலையில் எழுந்திரிச்சதும் முதல்ல என்ன பார்ப்போம், ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஆனால் இங்கே காலையில் எல்லாரும் எழுந்திரிச்சதும் முதல்ல பார்க்குறது மலை, இந்த வானம், இந்த சூரியன், இதுதான் இவங்களோட வாழ்க்கையாக இருக்குது. பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய காற்றுல புகை கிடையாது, தொழிற்சாலையோட வாசனை கிடையாது. அதுக்கு பதிலாக மண்ணோட வாசம் மட்டும்தான் இருக்கும். அந்த வாசத்தை ஒரு தடவை நாம் சுவாசித்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த ஊருக்கு வரணும் போல இருக்கும். இந்த ஜவ்வாது மலை எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர், அதுக்கப்புறமா திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவி இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு அழகான பகுதியாக இருக்குது. பாருங்களேன், 3600 3800 அடி உயரம் கொண்ட இந்த மலைப்பகுதி இயற்கை வளத்தோட ஒரு பொக்கிஷமாக இருக்குது. பாருங்களேன், இந்த மலையிலிருந்து தான் செய்யாறு, அகரமாறு இப்படி பல நீரோடைகள் பிறந்து கீழே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கைக்கு தண்ணி கொடுக்குது. சரி, கோனேரி குடிசையோட அழகை பார்த்தோம். ஆனால் அங்கே வாழக்கூடிய மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எப்படி விவசாயம் செய்கிறாங்க, காட்டுக்குள்ளே போய் எப்படி தேன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.

0: நேர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் உங்கள் எல்லாரையும் கோனேரி குடிசை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போது நம்ம கோனேரி குடிசைக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்களேன், இந்த கிராமத்தில் பெரிய காங்கிரீட் கட்டடங்கள்லாம் கிடையாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பசுமை தான் இருக்குது. சின்ன சின்ன வீடு, ஆடு மாடு அப்படின்னு ஊரே அமைதியாக இருக்குது. பாருங்களேன், இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு நகர வாழ்க்கையோட அவசரம் தெரியாது. இயற்கை சொல்லக்கூடிய நேரம்தான் இவங்களோட கடிகாரம். சூரியன் உதிச்சா வேலை ஆரம்பம், சூரியன் மறைஞ்சது அப்படின்னா ரெஸ்ட்டு தான். இங்கே வாழக்கூடியது பழங்குடியினர் மக்கள் தான் இருக்காங்க. பல தலைமுறையாக இந்த மலை தான் இவங்களோட உலகமாக இருந்துட்டு இருக்கு. இவங்களோட வாழ்க்கை இயற்கையை சுற்றி தான் இருக்குது. பாருங்களேன், இங்கே வயலில் என்னெல்லாம் விளைச்சம் பண்ணுறாங்க அப்படின்னா சாமை, திணை, கேழ்வரகு இது மாதிரியான சிறுதானியங்கள் தான் இங்கே விளைச்சல் பண்ணுறாங்க. இப்போது நம்ம நகரத்தில் மில்லட்ஸ்னு சொல்லி விலை கொடுத்து வாங்குகிற உணவு இங்கே பல தலைமுறையாக அன்றாட உணவாக இருக்குது. பாருங்களேன், அங்கே பாருங்கள், பலாப்பழ மரம், நெல்லிக்காய் மரம், புளிய மரம், இப்படி மலையோட இயற்கை வளம் இங்கே மக்களோட வாழ்க்கையாக மாறியிருக்கு. அங்கே பாருங்களேன், தேன் எடுத்துட்ருக்காங்க. ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு தேன் பாட்டில் வாங்குகிறோம், அது நம்ம கைக்கு வர எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக யோசித்தது கிடையாது. இங்கே இந்த ஊரில் இன்றைக்கும் சில குடும்பங்கள் காட்டுக்குள்ளே போய் உயரமான மரத்தில் ஏறி தேனீக்களை கவனமாக சமாளித்து காட்டு தேனை சேகரித்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையில் இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படக்கூடிய ஒரு பாரம்பரியமாகவும் இருந்துட்டு இருக்கு. பொதுவாக நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூகுள் தரப்போம், இல்லைன்னா டாக்டர்கிட்ட போவோம். ஆனால் இந்த மலைகளில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு எந்த செடி, எந்த இலை, எந்த வேறு, எந்த மருந்து, இது எல்லாமே எதை சரிப்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது புத்தக அறிவு மட்டும் கிடையாது, அனுபவ அறிவு அப்படின்னே சொல்லலாம். இயற்கையோடு வாழ்ந்த வாழ்க்கை இவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் அறிவு. சரி, வாங்க நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்களோட உணவும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது. பாருங்களேன், கேழ்வரகு கூழ், சாமை சாதம், திணை உணவு, காட்டுத்தேன், பலாப்பழம், நெல்லிக்காய், இது தான் இவங்களோட உணவாக இருக்குது. நமக்கும் பாருங்களேன், இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எது வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. இயற்கை கொடுக்குற உணவு தான் இங்கே அதிகமாக இருக்குது. பாருங்களேன், அதனால தான் இங்கே வாழ்க்கை எளிமையாக இருந்தாலும் எல்லாருக்கும் உடல் நலம் பலமாக இருக்குது. நம்ம நகர வாழ்க்கையில் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே மக்கள் குடும்பத்துக்காகவும் இயற்கைக்காகவும் நேரம் ஒதுக்கி வாழ்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து ஒரு நாள் தங்குனாலே நம்ம மனசு அமைதியான மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வாழ்கிற மக்களுக்கு இந்த இயற்கை அப்படிங்கிறது சுற்றுலா மட்டும் கிடையாது, ஒரு வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். காடு தான் இவங்களோட கடை, மலை தான் இவங்களோட வீடு, மழை தான் இவங்களோட ஆசீர்வாதமாக இருக்குது. பாருங்களேன், இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது குறைவான வசதிகளோட கூட நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. சரி வாங்க, இவ்வளவு அழகான இந்த கோனேரி குடிசையை சுற்றி இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.

10:21 கேட்டுட்டு இருக்கீங்க போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் கோனேரி குடிசை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிராமத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மேல போலாம் வாங்க. நம்ம முன்னாடி தெரிகிறது தான் கோமுட்டி ஏரி. இந்த ஏரியை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் மனசு அமைதியாயிரும். சரி வாங்க, இங்க கொஞ்ச நேரம் உட்காந்து 10 நிமிஷம் அமைதியா உட்காரலாம். இது ஒரு தியானம் மாதிரி இருக்கும். நகர வாழ்க்கையில கிடைக்காத அமைதி இங்க இயற்கை இலவசமா நமக்கு கொடுக்கும். கொஞ்ச தூரம் போனோம் அப்படின்னா ஜவ்வாது மலையினுடைய இன்னொரு பொக்கிஷத்தை பார்க்கலாம். என்னன்னு தானே கேக்குறீங்க? பீமன் மடவு நீர்வீழ்ச்சி அங்க இருக்கு. வாங்க போலாம். வாவ், பாருங்களேன் இந்த அருவி எப்படி இருக்கு அப்படின்னு. அருவியை ரசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அதை பார்த்து பார்த்து ரசிக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அளவாக அழகாக இருக்குது இந்த பீமன் மடவு நீர்வீழ்ச்சி. ஜவ்வாது மலைக்கு இன்னொரு பெருமையும் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய புகழ்பெற்ற காவலூர் வான்காணகம் இந்த மலைப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. 1967 வருஷம் இந்திய வானியலாளர் டாக்டர் வைணு பாப்பு இந்த இடத்தை தான் தேர்ந்தெடுத்தார். ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏன் அப்படின்னா, இங்கே ஒளி மாசு மிகவும் குறைவாக இருக்குது. அதனால இரவில் வானம் ரொம்ப தெளிவாக தெரியும். நட்சத்திரம், கிரகங்கள், தொலைதூர விண்மீன் கூட்டம் இது எல்லாத்தையும் ஆராயறதுக்கு இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் தேர்ந்தெடுத்தார். சரி வாங்க, கொஞ்ச தூரம் போய் அந்த தண்ணியை குடிச்சு பார்க்கலாம். இந்த தண்ணியை குடிச்சு பாருங்களேன், எவ்வளோ டேஸ்டாக இருக்குது அப்படின்னு. ஏன் டேஸ்டாக இருக்குது அப்படின்னா, இந்த ஜவ்வாது மலையிலிருந்து தான் செய்யாறு, அகரமாறு இந்த மாதிரியான நீரோடைகள் உருவாகுது. இந்த தண்ணி தான் கீழே இருக்கக்கூடிய பல கிராமங்களோட விவசாயத்துக்கும் மக்களோட வாழ்க்கைக்கும் ஆதாரமாக இருக்குது. சரி, நமக்கு டைம் ஆகிருச்சு. கோனேரி குடிசைக்கு வந்தோம், மக்களை சந்தித்தோம், அவங்களோட வாழ்க்கையை பார்த்தோம், மலையை ரசித்தோம், அருவியோட சத்தத்தை கேட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து

நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக கோனேரி குடிசையோட அழகை நம்ம ரசித்தோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் வேற ஒரு ஊருக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதுவரைக்கும் கோனேரி குடிசை அப்படிங்கிற கிராமத்தை சுற்றி காமிச்சது ஆர்ஜே மனோன்மணி.

0: இது கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். ஸோ இமிடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். ஸோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு வித்தவுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்தவுட் ரிவீலிங் எனி திங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல எதனா சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த கியூஆர் கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் we are going to place them. So public movement ல இருக்கும்போது any incident if they see then and there itself they can also send information to us. I am expecting more public response to this initiative. Any doubts or anything they have regarding this they can very well come and meet me in my office or go to the nearest police station to clarify if they have any doubts. Thank you.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். We started a new initiative called நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி. சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்

0: நேரம் 10:30. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: ரெயின்போ எஃப்எம் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலையில் நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். இந்நிகழ்ச்சியில் காற்றலைகளில் உங்களோடு பயணிப்பது ஆர்ஜே தீபாராணி. காற்றையும் காதலையும் யாராலும் பார்க்க முடியாது, ஆனால் அவை தொடும் ஒவ்வொரு தருணமும் மனதை வருடி செல்கிறது. உணர்வு பூர்வமான நிகழ்வுகள் நிகழும் பொழுது இமைகள் கண்களை போர்த்திக் கொள்கின்றன.

காற்றாக நம்மை வருடிய குரல்கள் பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி. மழை பெய்யும் நேரங்களில் வானம் அழுகிறது என்று யாரோ சொன்னார்கள். நான் நம்பவில்லை. ஏனென்றால் அந்த மழைதான் பூமியை சிரிக்க வைக்கின்றது, செழிக்கவும் வைக்கின்றது.

மழையாக பொழிந்த குரல்கள் பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி. நேர்களில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். பேசும் மொழி அழகு, அதைவிட பேசா மொழி இன்னும் அழகு. பேசும் வார்த்தை புரிதலை விட பேசா வார்த்தைக்கு புரிதல் இனிது.

மௌனமாய் ஒலித்த குரல்கள் கே எஸ் சித்ரா மற்றும் சௌமியா மகாதேவன். கிழப்பருவம் எய்தினாலும் கீழ் நோக்கி போகாது என் காதல், நரிகூடும் பருவத்திலும் நாடி எங்கும் உன் நினைவே, நிழல் நிஜமாகும் நாள் எப்பொழுது, நிறைமூச்சு நின்று விடுமோ என்று அஞ்சுகிறேன். நிறைமூச்சிற்காக அல்ல, நித்தமும் நினைத்து கொண்டிருக்கும் உன் முகத்தை காணாமல் காற்றோடு கலந்து விடுவேனோ என்று.

மாய நதியினில் நம்மை கரைத்த குரல் ஸ்வேதா மோகன். மலைகளின் நடுவே மாறி போல கீத இசை பொழியச் செய்தாய். நனைந்தது என்னவோ என் உடல் அல்ல, என் மனம். இயற்கை எழில் என்னை சூழ சூழ என்னை அன்பால் மிதக்கச் செய்கிறாய். நானும் வெயிலினில் உருகும் பனி போல உருகி ஆராய் ஓடி கடலில் கரைய காத்திருக்கிறேன் நீ இன்னும் கூட்டிச் செல்லும் இடங்களில் எல்லாம்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். மதியலை 999 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசை. நிலையத்து நேரம் 11:12. நேயர்கள் இப்போது கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் பாடல்களை. கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது.

கேட்டாலே இணைக்கும் திரைப்பட பாடல் முதல் பாடல் ஒலித்தது மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜா. தொடரும் பாடலை பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம், படம் பூந்தளிர்.

இனிய பாடல்களால் நேர்களை உங்களை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 11:08:42. தொடரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இவர்கள் பாடியிருக்கும் இந்த பாடல் பூவிழி வாசலிலே படம்.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் பிரியா படத்திற்காக ஒலிவிழா வந்தது. குரல் தந்தவர்கள் கே ஜே யேசுதாஸ் மற்றும் ஜென்சி. நேரம் 11:18:26. இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மதியலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்.

0: ஒலித்தந்த பாடல் பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா இவர்கள் பாடிய அந்த பாடல் பூவே உனக்காக படத்திற்காக ஒலி உலா வந்தது.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிலையத்த நேரம் இப்போது 11:24. கேட்டாலே இனிக்கும் பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை.

0: பொதுமக்கள் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி இருக்கிற இந்த ஃபேஸில் செல்ஃப் எனுமரேஷன் உங்கள் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக sc.census.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவு பண்ணி இருக்கு வருகின்ற அந்த 33 கேள்விகளுக்கு வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய பதில்கள் வந்து பதிவு பண்ணலாம். மற்றும் அதில் வருகின்ற 12 டிஜிட் நம்பர் வந்து அடுத்த கட்ட ஃபேஸ் 2ல வந்து 1ஆம் தேதியிலிருந்து வருகின்ற நம்ம எனுமரேட்டர்ஸ் மூலமாக நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எனுமரேட்டர்ஸ் இந்த விவரங்கள் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷனில் நான் என்னுடைய செல்ஃப் எனுமரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அனைத்து பொதுமக்கள் இந்த செல்ஃப் எனுமரேஷனில் பங்கேற்று உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
1: நேரம் 11:30:30 ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் கேட்டாலே இனிக்கும். வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. ஒலிக்க இருக்கும் இந்த பாடல் மனோ மற்றும் சித்ரா, படம் ஆயுசு 100.

0: நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவர்கள் பாடிய அந்த பாடல் 6-லிருந்து 60 வரை படத்திற்காக ஒலித்தது.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பேசுகிறேன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 உடைய முதல் கட்டமான பணிகள் ஜூலை 17 வந்து தொடங்க போகுது. இந்த தடவை நடக்கிற இந்த கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் கணக்கெடுப்பாக இருக்க போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 வந்து ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ், வீடுகளுடைய கணக்கெடுப்பு நடக்க போகுது. இதோடைய முதல் கட்டத்தில் வந்து அனைத்து

இனிமையான பாடல்களால் நேர்களை உங்களை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலியிலும் மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உல்லாச பறவைகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடல்.

நினைவூட்டுகிறோம் நீங்களே. இன்று நண்பகல் 12:10 சங்கீத சார் நிகழ்ச்சியில் எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வாயிலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சார்னல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். திரிகானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடியது. படம் ஆண் பாவம். நினைவிருக்குமா நேர்களே, இன்றிரவு 8:30 மணிக்கு வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் இடம்பெறுகிறது. எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்பு திருநெல்வேலி. வானொலி நாடக விழா 2026 இடம்பெறுகிறது இன்றிரவு 8:30 மணிக்கு. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. படம் ஒரு தலை ராகம்.

ஒலித்து கொண்டிருக்கிறது கேட்டாலே இணைக்கும். ஒலித்த அந்த குரலோடு வாணி ஜெயராமோடு பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம், படம் நூல்வேலி.

நேர்களே, கேட்டாலே இணைக்கும் பாடலை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் நிழல் நிஜமாகிறது.

நிறைவு பெற்றது கேட்டாலே இனிக்கும் படப்பாடல்கள். இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலியின் மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 12:01:22. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 12:10 சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்களின் வாயிலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் சேந்திசை பாடல்கள் இடம்பெறும்.

1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தையல் கலைஞர் ஜபசெல்வி கிரீஸ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து எம்பி காயத்ரி அவர்கள் பங்கேற்கும் நேர்கும் ஆகியன நிகழ்ச்சியில் இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாடல் ஒன்று.

இரண்டு மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, டெய்லி அஞ்சலாக 2:30 மணிக்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் NFSA தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை. இதில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம், 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. ஆறு 10 பாமாலை இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லை வனம், 7:00 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள். இதில் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:30 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 உயரும் ஊரும் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். 8:30 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 8:30 வானொலி நாடக விழா 2026. தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடகமலர் நல்ல மனம், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 10:00 அரங்கிசை, இதில் சம்பா கல்குரா அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை இதுவரை கேட்டோம்.

0: from international cricket in all formats. Benchmark domestic equity indices were trading on a flat note in the forenoon session today. The Sensex rose 9 points to 77,663, while the Nifty added 6 points to 24,257 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 12:10. சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் எல் வெங்கட்ரமணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் நீ கேல தயராது என தொடங்கும் ராமசாமி சிவன் கீர்த்தனை, ராகம் சரசாங்கி, கண்டச்சாப்பு தாளம்.

ಬರಿದ ನಿ ಬಮ ಸ

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத் துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்புத் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்கள்

நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பங்கிபூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவல் யாத்திரை இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000 மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000 மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் திபான்ஷுவும், மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கல பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது

0: ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் இரண்டு குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் இப்போது 12:50. மல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

நிலையத்தின் நேரம் 12:54:45. மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மலேசிய வாசுதேவன் பாடியிருப்பது.

வலித்து கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் 1:05 க்கான ஆங்கில செய்திக்கை டெல்லியிலிருந்து ஜலா கேட்கலாம்.

0: And with that, we end this news bulletin.
1: நேரம் இப்போது 1:10. ஆகாஷ்வாணி.

0: நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது நீங்கள் படித்த புத்தகம் அல்ல, நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள்தான். இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஜெபசெல்வி கிரேஸ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அடுத்து குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றி விளக்குகிறார் எம் பி காயத்ரி அவர்கள்.
1: நேயர்களுக்கு இனிய வணக்கம். என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஆகச்சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் தையல் கலைஞர் திருமதி ஜெபசெல்வி கிரேஸ். அவர்கள் வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லிக்கோங்க.
2: என்னுடைய பெயர் ஜெபசெல்வி கிரேஸ். நம்ம தூத்துக்குடி நிலபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் ஒரு தையல் கலைஞராக ஒரு கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா வகையான துணிகளையும் தைத்து கொடுப்பேன்.
1: சரி, ஆரம்ப காலத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள்னு சொல்கிறாங்க.
2: ஆமாம் மேடம்.
1: உங்களுக்கு எப்படி இந்த தையல் கலையில் நாட்டம் வந்தது, விரும்பி தொழிலாக செய்கிறீங்க, எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் தையல் பழகுனீங்க அதை சொல்லுங்கள்.
2: மேடம், நான் 12வது வகுப்பு முடித்த உடனே எங்கள் அம்மா வந்து பக்கத்தில் ஒரு டெய்லர் கிளாஸ் சொல்லித்தர்றாங்க, அதில் போய் கொஞ்சம் படிச்சுக்கோ அப்படி சொன்னாங்க. ஒரு 45 நாள் கிளாஸ் படித்தேன் மேடம். அந்த கிளாஸ் படித்ததெல்லாம் நான் எல்லாமே அவங்க நல்லாவே சொல்லித்தந்தாங்க, நல்லா புரிஞ்சுது. அப்புறம் அப்படியே அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் அம்மாவுமே நல்லா தைப்பாங்க, எதுனாலும் பார்த்தோன்னே அப்படியே தைப்பாங்க. அது போல் எனக்கும் அந்த துணி தைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால சரி நம்மளும் நமக்குள்ளே துணியவாது முதல்ல தைச்சிக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்துட்டு எனக்கும் தைச்சு கொடு அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் தைச்சு கொடுக்க அவங்களுக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்குன்னு சொல்லவும் அப்படி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தச்சு கொடுத்து அப்புறம் ஒரு டெய்லர் கடை போடுவோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்தோன்னா சரின்னு போட்டேன் மேடம்.
1: சரி மேடம், நீங்கள் கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு அந்த கடையில் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க?
2: நம்மகிட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க.
1: சட்டை வந்து மாடர்னாக தைச்சி கொடுக்குறீங்க, ஃபேஷனாக தைச்சி கொடு, இப்போ உள்ள நியூ ஃபேஷன் சிக்கன் காரி, ஆரி ஒர்க்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா?
2: ஆமாம் மேடம்.
1: ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குவீங்க
2: மேடம்? நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 150, அப்புறம் லைனிங் ப்ளவுஸ் வந்து 250, அப்புறம் மாடல் ப்ளவுஸ் மாடல் தக்கன அப்படி வாங்குவோம் மேடம்.
1: இப்போ வெட்டிங் டைமு, சடங்கு வைக்கிறாங்க, வளைகாப்பு வைக்கிறாங்க, அந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சீசன் இருக்கிற நேரம், ஆவணி மாதம் அந்த மாதிரி மாதங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும்.
2: ஆமாம் மேடம்.
1: அதெல்லாம் நீங்கள் தச்சு டக்கு டக்குன்னு கொடுத்துருவீங்களா?
2: ஆமாம் மேடம். சீசனுக்கு வர்றவங்களுக்கு நமக்கு அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம தச்சு கொடுத்தே ஆகணும்.
1: ஆமாம்.
2: அந்த கரெக்ட் டைம் கொடுத்தா கொடுன்னு சொல்லுவாங்க, அந்த டயத்தில் நம்ம கவர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம்.
1: அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி சீசன்லலாம் நீங்கள் ரொம்ப நேரம் முழிச்சிருந்து நைட் வரைக்கும் உட்காந்து தைப்பீங்க.
2: ஆமாம் மேடம்.
1: வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு எப்படி சமாளிக்கிறாங்க? உங்களையும் உங்க தொழிலையும் நீங்க பாத்துக்கிடணும், வீட்டையும் நீங்க பாத்துக்கிடணும், எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க
2: மேடம்? வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இதில் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாமே இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி சீசன் டைம்லலாம் நைட் ஒர்க் போட்டு இப்போ தைப்பேன். முதல்ல வீட்டில் ஒரு மிஷின் போட்டு நைட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் ஷாப் வச்சுலேருந்து ஃபுல்லாக எல்லாமே ஷாப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக நைட் ஒர்க்கு கூட அங்கே வச்சு ஆட்கள் வந்து தச்சு கொடுப்பாங்க. டயத்துக்குள்ளே தச்சு கொடுக்கணுங்கிறதுனால நம்ம நைட் ஒர்க் போட்டனால அதை முடிச்சு கொடுக்கணும். வீட்லேயும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பசங்க வீட்டுக்காரங்க.
1: வீட்டில் வந்து நீங்க ஒரு குடும்பம்

0: தலைவியா வேற இருக்கீங்க, வீட்டையும் பார்க்கணும். முன்ன மாதிரி எல்லாம் இல்லாம இப்ப மூணு நேரம் சமைக்கணும், ஃப்ரெஷ்ஷா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும், படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்து குடும்பத்தையும் பார்த்து கடையும் எப்படி பார்த்து மேனேஜ் பண்றீங்க?
1: அது பெண்கள் எல்லாருக்கும் இயல்பாகவே செய்கிறது தானே மேடம். இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு, நம்ம காலையில் எழுந்திரிச்சு அன்னாட கடமைகளை முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு சமையல், வீட்டுக்காரங்களுக்கு காலையில் சமையல், மதிய சமையல் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அப்புறம் வீட்டில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு கடையில் போய் அங்கேயும் வேலைகளை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு வீட்லேயும், வீடு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் வசதியாக இருக்குது. வந்துட்டு வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்துட்டு கடையும் பார்த்துட்டு வெளி வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்துக்க வசதியா இருக்கு எனக்கு.
0: என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்கள் தச்சு கொடுக்குறீங்க? வாலிப பிள்ளைங்களுக்கு வந்து சுடிதார், குர்தா, பட்டேலா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, எதெல்லாம் தச்சு கொடுக்குறீங்க லேடிஸ்?
1: எல்லா வகையான ட்ரெஸ்ஸஸுமே தைப்போம் மேடம். பிளவுஸ், சுடிதாரு, குர்த்தி, அப்புறம் ஆரி, எம்ப்ராய்டரி, இது போக நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் தைக்கிறோம்.
0: எம்ப்ராய்டரி மெஷின் வச்சிருக்கீங்களா?
1: எம்ப்ராய்டரி பண்றதுக்கு, ஆரி பண்றதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்காங்க மேடம். அதுக்கு ஆட்கள் வச்சு அவங்க மூலமா நல்ல தரமா பினிஷிங்கா தச்சு கொடுத்துருவோம்.
0: சரி, இப்போ ஒரு குர்த்திக்கு எவ்வளவு வாங்குவீங்க?
1: அது மாடல்களை பொறுத்து இருக்கு, 350 இருந்து சார்ஜ் பண்ணலாம். ஆரி ஒர்க்கு ஒரு 800 இருந்து ஸ்டார்ட் ஆகும் மேடம்.
0: சரி, இப்போ உங்களுடைய கடையை நீங்க நிர்வகிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இது எப்படி லோன் போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களா கடைகளை, எப்படி என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்ல உங்க ஹஸ்பண்டோட உதவி இருந்ததா?
1: ஆமா மேடம், சின்ன லெவல்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மிஷின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் கடையை. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஜுவல்ல வச்சு கொஞ்சம் லோன் போட்டு தான் கொஞ்சம் அதை டெவலப் பண்ண மேடம்.
0: சரி,
1: அதுக்கு என் வீட்லயும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க.
0: சரி, உங்ககிட்ட வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கு 3 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம் மேடம்,
0: அதே பெரிய விஷயம். அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தர்றீங்க, மாத சம்பளம்?
1: மேடம் அவங்களுக்கு வந்து பீஸ் ரேட்டு தான் கொடுப்போம். பீஸ் இவ்வளோ இவ்வளோ தைக்கிறாங்கன்னா அதுக்கு தாங்க பீஸ் ரேட்டு. அது போக அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி கொடுப்போம் மேடம். அவங்க தைக்கிற ஃபினிஷிங் நல்லா தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு தக்கன கொஞ்சம் ரேட்டு கூட கொடுப்போம்.
0: சரி, உங்களுடைய கடை வந்து எப்போதுமே கூட்டமாக தான் இருக்குது. நீங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரா துணிமணிகள் வேற வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: என்ன மாதிரி துணிகள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க
1: மேடம்? நைட்டிஸ், சாரீஸ், அப்புறம் லைனிங் எல்லாமே, அப்புறம் உடும்பத்துக்கு போட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, எல்லா வேர் பண்ண எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே, எல்லா ட்ரெஸ்ஸஸுமே.
0: நைட்டிஸ் தைப்பீங்களா?
1: ஆ, தைப்பேன் மேடம்.
0: அளவு XL, XXL அந்த மாதிரி சைஸில் தைச்சு கொடுப்போம்.
1: அளவு கொடுத்துருவாங்க, அதுக்கு தக்க நம்ம தைச்சிருவோம் மேடம்.
0: சரி, உங்க பசங்க என்ன படிக்கிறாங்க? பெரிய பசங்க, பெரிய பையன்?
1: மேடம் எனக்கு 3 பசங்க, 2 பசங்க, 2 ஒரு பொண்ணு. மூத்த பையன் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சிருக்கான் மேடம். 2வது பையன் IT முடிச்சிருக்கான், கார் மெக்கானிக்கா இருக்கிறான் மேடம். 3வது பொண்ணு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான் மேடம்.
0: வெரி குட். ஒரு தையல் கலைஞரா இருந்துட்டு உங்க பிள்ளைங்களை இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கீங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பாக்குறாரு மேடம்?
1: எங்க வீட்டுக்காரரு அவங்க ஒரு ஒரு குடிசை தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு ஃபினைல் ஓம வாட்டர் அப்படி வீட்டிலேயே நம்ம குடிசை தொழில் அது பண்ணிட்டு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணிட்டு
0: இருக்காங்க. என்ன தொழில் பண்றாரு?
1: ஃபினைல் ஓம வாட்டர் அப்படி கிளீனிங் ஐட்டம்ஸ், கிளீனிங் ஏஜென்சி,
0: அந்த மாதிரி.
1: ஆமா, கிளீனிங் ப்ராடக்ட் ஃபுல்லா நாங்க ஹோம்மேடா நாங்க தயார் பண்ணிட்டு அதை கொண்டு கடைகளுக்கு வீடுகளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க மேடம்.
0: அது எப்படி இருக்கு விற்பனை?
1: அது நல்லா இருக்கு மேடம். அதை வச்சுதான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
0: அதுல அந்த தொழில் பண்றாரு உங்க ஹஸ்பண்ட்? இந்த மாதிரி ஓம வாட்டர், டிஸ்டில்டு வாட்டர், அப்புறம் வந்து ஃபினாயில், இந்த மாதிரி ஹவுஸ் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளவு முதலீடு பண்ணியிருப்பாரு?
1: அதுவும் நாங்கள் சிறிய அளவில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் மேடம். ரொம்ப ஒரு சிறிதான அமௌண்ட்டு, 5000 ரூபா, அதுதான் பேசிக் அமௌண்ட்டாக போட்டிருந்தோம். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்னைக்கு 700,000 கணக்கில் அது சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு மேடம்.
0: ரொம்ப நல்லது. சரி, இப்போ உங்களுக்கு வேற என்னென்ன கைத்தொழில் எல்லாம் தெரியும்?

0: எனக்கு வந்து இந்த ஏதோ புதுசா ஏதாவது பார்த்தா அதை அப்படி கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு.
1: ஆர்டிஸ்டிக் வேல்யூ
0: என்ன பொறுத்த வரைக்கும் தையல் சைடு தான், ஆரி எம்ப்ராய்டரி இதுல தாங்க இதுல இது தெரியும். அப்புறம் அந்த கூடை பின்றதும் கூட எல்லாம் பார்த்தா உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கத்துக்குவேன் மேடம்.
1: வெரி குட். உங்களுக்கு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி வந்தது? என்னென்ன மாடல், ஏன்னா மற்றவங்க தைக்கிற மாடலுக்கும் நீங்கள் தைக்கிற மாடர்ன் பிளவுஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. புது புது மாடலாக தைச்சி கொடுக்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிரியேட்டிவ் மைண்டு வந்தது?
0: மேடம் எந்த ஒரு தொழில்னாலும் நம்ம அப்படியே படித்ததோடு விடாமல் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நான் வந்து நிறைய அப்பப்போ வர்ற புது ட்ரெண்டிங் ட்ரெண்டான மாடல்ஸ் எல்லாமே யூடியூப்பில் கற்றுட்டே இருப்பேன்.
1: வெரி குட்.
0: ஆமாம், அப்படின்னா தான் நம்ம அதில் நிலச்சி நிற்க முடியும் எந்த துறையிலையுமே. அப்படி தான் மேடம் எல்லாத்தையும்
1: நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க?
0: கற்றுக்கிட்டே தான் மேடம்.
1: வெரி குட், நல்ல விஷயம் இது. ஏன்னா அப்டேட் பண்ணால் தான் இந்த ஃபீல்டில் சர்வைவ் ஆக முடியும்.
0: கண்டிப்பாக
1: ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக வர வர நீங்கள் கற்றுக்கிட்டுறது உங்கள் தொழிலை உங்களுக்கு மேம்படுத்தி தரும் இல்லையா?
0: ஆமாம் மேடம்.
1: ஸோ நீங்கள் திருப்தியாக வேலை பார்க்குறீங்க, பிடிச்ச தொழில் தானே உங்களுக்கு தையல்?
0: மேடம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு தொழில். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிற ஒரு இதுபடி அம்மா போக சொன்னதுக்காண்டி போனேன். அப்புறம் அதுவே என்னுடைய இன்றைக்கி என்னுடைய ப்ரொஃபஷ்னலாகவே அது மாறிட்டுருக்கு. இதை நான் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அனுபவித்து உணர்ந்து ஒரு மன நிறைவோடு இதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன்.
1: உங்க கடையில மந்த்லி எவ்வளவு வருமானம் வரும், நிகர லாபம்?
0: ஸ்டார்டிங்ல ஒரு 30,000 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அப்புறம் சீசன் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: ஆமாம்,
0: நார்மல் டைமோட சீசன் டைம், கல்யாண ஆர்டர்ஸ், அப்புறம் ஃபங்க்ஷன் டைமு, தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர், அதுக்கெலாம் கொஞ்சம் ஹையாக வரும் மேடம்.
1: ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்டில் ப்ரைம் மினிஸ்டர் லோனிங் ஸ்கீம் நிறையா இருக்குது. 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு, சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு, கைத்தொழில் செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி மேலும் ஒரு 2 கடைகளை நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாமே, உங்கள் ஐடியா என்ன?
0: கண்டிப்பாக மேடம், நான் அதுக்கு தான் இப்போது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிரதமர் லோன் ஸ்கீம்ல அதுக்கு வந்து நம்ம எம்எஸ்எம்இ இதெல்லாம் எடுத்திருக்கேன், சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அதை வச்சு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த லெவல் இதை பொட்டிக் மாடல் ஸ்டைல கொஞ்சம் அந்த கடையை இம்ப்ரூவ் பண்ணணும்ட்டு அந்த லோனுக்காண்டி நான் அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இப்போ இது பண்ணிட்டு இருக்கேன்.
1: டெய்லரிங்கிறது காலகாலமா இருந்து வருது, அதுலேயும் குறிப்பாக பெண்கள் தான் அந்த டெய்லரிங் தொழிலில் அந்த அதிகமான பேர் இருக்காங்க. இப்போல்லாம் போர்ட்டபிள் மிஷின் வந்துருச்சு, டெய்லரிங் மிஷினில் போர்ட்டபிள்லேயே எல்லா எம்ப்ராய்டரி ஸ்லைசஸும் அதில் போட்டு தைக்கிற மாதிரி எல்லாம் மாடர்ன் வந்துருச்சு. அந்த மாதிரி மிஷின் உங்ககிட்ட இருக்கா
0: மேடம்? நான் சும்மா சாதா ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன மிஷினாக தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இப்போது கொஞ்சம் பெரிய மிஷின் வச்சுருக்கிறேன். இனி அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் அடுத்தடுத்து இந்த லோன் சாங்ஷன் பண்ணாதான் மேடம், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக்கம் பண்ண முடியும்.
1: சரி சரி, இப்போதைக்கு பொட்டிக் மேலே இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பொட்டிக்ஸ் எல்லாம். கோவா, மும்பை, அப்புறம் ஏதோ ஒரு சூரத் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பொட்டிக் ஸ்டைல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ், மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்கே ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போக்குவரவு செலவு இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் லாபம் வச்சு விற்கலாம் பொட்டிக்கில்.
0: ஆமாம்.
1: ஸோ உங்களுக்கு பொட்டிக் வைக்கணுங்கிற ஆர்வம் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்கு மேடம்.
1: ஏன்னா நிறைய பெண்கள் தேடி வர்ற இடம் பொட்டிக்காக தான் இருக்குது.
0: ஆமாம்.
1: ஏன்னா தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், அப்புறம் எல்லா ஃபெஸ்டிவல் டைமுக்கும் பிள்ளைங்க வந்து போய் தேர்ந்தெடுக்கிறது வந்து பொட்டிக் தான்.
0: ஆமாம் மேடம்.
1: ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்ற எண்ணத்தில் இருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன்.
0: ஆமாம் மேடம், நம்ம எவ்வளோதான் சின்ன லெவலில் நம்ம தச்சு தரமாக தச்சு கொடுத்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் போட்டிக் ஸ்டைலில் கொஞ்சம் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமாக கொஞ்சம் நல்லா எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி மக்கள் அதை விரும்புகிறாங்க. அதனால் இப்போது நம்ம சாதாரண லெவலில் தைக்கிற ஒரு கடைகளில் வந்து அந்த வருமானத்துக்கும் போட்டிக் ஸ்டைலில் கடை வச்சு நடத்தும் போது அதுக்குள்ள வருமானங்களும் கொஞ்சம் நமக்கு இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம அடுத்த லெவலுக்கு போச்சுல இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணுங்கும் போது அந்த மாதிரி அது மக்கள் இப்போ ட்ரெண்டாக அப்படி தான் லைக் பண்ணுறாங்க. அதனால அப்படி பண்ணலான்ட்டு தான் மேடம் இருக்கிறேன்.
1: சரி, நீங்கள் ஒரு தையல் கலைஞராக இருக்கீங்க, பிஎஸ்சி படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, பிஎஸ்சி என்ன மேஜர் எடுத்தீங்க?
0: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மேடம்.
1: ஓ, கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? எப்பா பிஎஸ்சி படிச்சுட்டு மற்ற எக்ஸாம்

0: எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்களா? வேற
1: டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கேன் மேடம். நம்ம இதுல இறங்கினால இந்த லைன்லயே வந்தாச்சு.
0: சரி, இவ்வளவு நேரமும் எங்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நேர்முகம் வாயிலாக ஒரு தையல் கலைஞராக உங்களுடைய கைத்தொழிலை மேம்பட நிர்வகித்து வர்றீங்க. உங்களுடைய நிகழ்ச்சி மற்ற கேட்குற பெண்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நிலையத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
2: இதுவரை தையல் கலைஞர் ஜெபசல்வி கிரேஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா மீனா அவர்கள். குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார்

0: குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம் கேட்கலாம். இதில் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் எம் பி காயத்ரி அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: மேடம், இந்த தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்களேன்.
2: என் பேர் காயத்ரி. நான் வந்து மாவட்ட திட்ட அலுவலர், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள். இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு இங்கே ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகளில் வந்து நமக்கு 13 வட்டாரம் இருக்குது. 13 வட்டாரத்தில் 1505 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. இப்போ இந்த அங்கன்வாடி மையங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து தேசிய ஊட்டச்சத்து குழுமம் அந்த இதுக்கு இந்த திட்டத்துக்கு நடுவில் தான் இப்போ நம்ம செயல்பட்டுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம திட்டத்தில் வந்து முக்கியமான பணிகள் வந்து என்ன அப்படின்னா, நோக்கம் என்ன அப்படின்னா, 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் உடைய ஊட்டச்சத்து நிலையை வந்து மேம்படுத்துதல், அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த நோக்கத்துக்காக வந்து நம்ம கர்ப்பம் தெரிஞ்சதுலேருந்து ஒரு பெண் கர்ப்பிணி பெண்கள்லேருந்து 6 வயதுக்கு உள்ள குழந்தைங்களை வரைக்கும் இங்கே பயனாளிகளாக நம்ம இந்த திட்டத்தில் பதிவு செய்கிறோம். பதிவு செஞ்சு கர்ப்பிணிகளாக இருக்கிறதுலேயும் சரி, அவங்க குழந்தை பிறந்து குழந்தையோட ஆரோக்கியமும் சரி, அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்மார் பாலூட்டும் தாய்மாரோட ஆரோக்கியம், இது எல்லாமே நம்மளோட அங்கன்வாடி பணியாளர் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. முக்கியம் நம்ம திட்டத்தில் வந்து என்னென்ன பணிகள் செய்கிறோம் அப்படின்னா, இணை உணவு வழங்குறாங்க. கர்ப்பிணிகள்னு தெரிஞ்சு அங்கன்வாடியில் பதிவு செஞ்ச உடனே கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒரு இணை உணவு நம்ம அங்கன்வாடி மையங்களில் கொடுக்கப்படுகிறது. அது வந்து ஒரு நாளுக்கு 125 கிராம் என்ற வீதத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு 7 பாக்கெட்டு வீதம் வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய வசதியில் வந்து அங்கன்வாடி பணியாளர் வந்து அந்த கர்ப்பிணிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் அந்த தாய்க்கு வந்து அந்த இணை உணவு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 6 மாதத்துலேருந்து 24 மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு இணை உணவு வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 2 வயசுலேருந்து 6 வயசுக்கு வந்து அங்கன்வாடி மையங்களுக்கு வருகிற குழந்தைகளுக்கு வந்து இணை உணவில் வந்து கொலக்கட்டை செஞ்சு அந்த அங்கன்வாடி பணியாளர் வந்து கொடுக்குறாங்க. இது போக வந்து நமக்கு வந்து முன்பருவ கல்வி நடத்தப்படுகிறது. முன்பருவ கல்வியில் வந்து 2 வயசுலேருந்து 6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஆடிப்பாடி விளையாடி பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்திட்டம் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து எல்லா உடலில் வந்து முழுமையாக உடல் இயக்க வளர்ச்சி, அறிவுத்திறன் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, இந்த வளர்ச்சிகள் எல்லாமே அவங்களுக்கு சரியான வர்ற மாதிரி உள்ள செயல்பாடுகள் அந்த பாடத்திட்டத்தில் வந்து வகைத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செயல்பாடுகளை வந்து நம்ம அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க.
1: உணவுக்கும் இணை உணவுக்கும் என்ன வித்தியாசம் மேடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இப்போ வந்து இணை உணவு அப்படின்னு நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக அது வந்து சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம் சார். இப்போ 6 மாதம் இப்போ குழந்தை பிறந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் சார் கொடுக்கணும். அந்நேரம் நம்ம வெளியிலேருந்து எந்த உணவும் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மெதுவாக ஒவ்வொரு துணை உணவாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து 800 கேலரிஸ் தேவைப்படுது அப்படின்றபோது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணத்தில் அந்த உணவுகளால் அந்த முழுமையாக அந்த கேலரி எனர்ஜி தேவையை வந்து சந்திக்க முடியாமல் இருக்கலாம். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இணை உணவுன்னு கொடுக்கும். இப்போ அங்கன்வாடி மையங்களில் கொடுக்குற இணை உணவு வந்து ஒரு குழந்தையோட 1/3 பகுதியான தேவையை, ஊட்டச்சத்து தேவையை வந்து பூர்த்தி செய்யும். கலோரிகளாக இருக்கட்டும், புரதச்சத்தாக இருக்கட்டும், அது வந்து 1/3 பங்கு பூர்த்தி செய்கிற விதத்தில் தான் அதோட காம்போசிஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம இணை உணவுன்னு சொல்கிறோம். உணவு அதாவது உணவோட சேர்த்து இதை கொடுக்கணும். வெறும் உணவு இல்லாமலும் கொடுத்தா இது பிரயோஜனப்படாது. கண்டிப்பா அவங்க கொடுக்குற உணவோட சேர்த்து இந்த இணை உணவையும் கொடுக்கறதுல அந்த குழந்தைக்கு தேவையான அளவு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு 99% நமக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரிங்க மேடம், இப்போ இந்த இணை உணவு பத்தி சொன்னீங்க. இந்த இணை உணவுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து அவங்க வந்து வழங்குறதா சொன்னீங்க, அது என்ன மாதிரியான உணவு வந்து அவங்க தராங்க மேடம்?
2: 3 வகையான இணை உணவு இப்போ கொடுக்குறோம் சார். அதில் வந்து என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருட்கள் உள்ள மூலப்பொருட்கள் வந்து இருக்குது.

0: அதே மாதிரி 6 to 24 மாதத்துக்கு வந்து குழந்தைகள், அந்த குழந்தைகள் நல்ல ஜீரணிக்கிற அளவுக்கு உள்ள மூலப்பொருட்கள் சேர்த்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, முளை கட்டின கேழ்வரவு மாவு, வறுத்த சோயா மாவு, வெள்ளத்தூள், வறுத்த வேர்க்கடலை மாவு, தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் சேர்க்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் சார் நமக்கு இணை உணவு வந்து கவர்மெண்ட்லேருந்து சப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த காம்போசிஷன் மட்டும் மாறும். இப்போ தாய்மார்களுக்குள்ள காம்போசிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம குழந்தைகளுக்குள்ள காம்போசிஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும்.
1: சரிங்க மேடம். கர்ப்ப காலத்தின் போது பெண்களுக்கு வந்து இந்த இரத்த சோகை நோய் வந்து அதிகமாக வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எதன் காரணமாக அந்த நோய் ஏற்படுது? இது வந்து நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு எப்படி வந்து வழிமுறைகள் சொல்கிறீங்க இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு?
0: சார், கர்ப்ப காலத்துலேருந்து நமக்கு வந்து இரத்த சோகை வருதில்லை. ஆக்சுவலாக அவங்க வளரிளம் பெண்கள் பருவத்திலேயே வந்து அவங்களுக்கு வந்து இரத்த சோகை இருக்கு. அதாவது நமக்கு அந்த இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கிறதுல அது வந்து அவங்க இரத்த சோகையினால் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அந்நேரம் அவங்களுக்கு வந்து அது வெளிப்படுறது இல்லை. அவங்க எப்போ கர்ப்பமாகறாங்களோ அப்போ தான் அந்த இரத்த சோகையோட வெளிப்பாடுகள் வந்து வெளியில் நமக்கு தெரியுது. மெயினாக வந்து இப்போ கர்ப்ப காலத்தில் அவங்க இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா குழந்தையோட எடை வந்து அதிகரிக்கிறது இல்லை. இப்போ அதே மாதிரி பிறப்பு எடையும் என்னென்னா இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு தாய்க்கு வந்து குழந்தை பிறக்கத்தில் வந்து கண்டிப்பாக 2.5 கிராம்க்கு மேலே இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். ஆனால் வந்து இப்போ இரத்த சோகையாக பாதிக்கப்பட்ட தாய்மாருக்கு வந்து 2.5 குறையாக தான் குழந்தை பிறக்கும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அது போக வந்து ப்ரீமெச்சர் பேபின்னு சொல்லுவோம், நமக்கு எதிர்பார்க்குற டெலிவரி டேட்டுக்கு முன்னாலே என்ன செய்யலாம், அவங்களுக்கு குழந்தை பிறகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆமாம், ஸோ ஒரு ப்ரீமெச்சர் பேபி ஆயிடும். ஸோ அதுவுமே பெரிய காம்ப்ளிகேஷன். இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மதர் வந்து நல்ல கரெக்ட் சரியான அளவு இரத்த அணுக்கள் இருந்தால் தான் அந்த மதருக்குமே வெயிட் கெயின் இருக்கும். ஒரு கர்ப்ப காலத்தில் வந்து ஒரு தாய் வந்து கண்டிப்பாக 10 வந்து கூடணும். அவங்க அவங்க கர்ப்பம் தரிக்கிறதுலேருந்து அவங்க டெலிவரிக்குள்ளே 10 அவங்க கெயின் வெயிட் கெயின் இருக்கணும். ஸோ அந்த வெயிட் கெயினுமே இப்போ இரத்த சோகை இருந்துச்சுன்னா அந்த வெயிட் கெயினுமே அவங்களுக்கு இருக்காது. நம்ம இரத்த அணுக்கள் தான் நமக்கு நம்ம உடலில் வந்து ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணி நமக்குள்ள டிஷ்யூஸுக்கு அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கு.
1: கண்டிப்பாக.
0: ஆமாம், அப்படி கொடுக்கறதுல தான் அந்த ஆர்கனால் வேலை செய்ய முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த கர்ப்ப காலத்தில் இப்போ அவங்களுக்கு இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆக்சிஜன் சப்ளை கம்மியாயிரும். ஸோ அவங்களும் வீக் ஆயிடுவாங்க, குழந்தையோட முழு வளர்ச்சியும் பாதிக்கப்படும்.
1: ஓகே மேடம்.
0: அதனால கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் அவங்க வந்து சரியான அளவு இரத்த அணுக்கள் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களால ஒரு ஆரோக்கியமான குழந்தையே பெற்றெடுக்க முடியும்.
1: ஓகே மேடம்.
0: ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா அவங்க வந்து இந்த குடல் புழு நீர் மாத்திரை வந்து அவங்க குழந்தை பிறக்க போது பிளான் பண்ணதுலேயே வந்து அவங்க அந்த குடல் புழு நீக்க மாத்திரையை கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு அனிமியால் மெயின் இன்னொரு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னென்னா குடல் புழுக்கள் தான். அது வந்து ஒழுங்கான அளவில் நமக்கு இருந்தால் அது வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாத்திரையை அவங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு இரும்பு சத்து மாத்திரைகள் வந்து நமக்கு கவர்மெண்ட்டில் அரசு சார் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையுமே அவங்க கரெக்டாக எடுத்துட்டு ப்ளஸ் இதோட சேர்த்து நம்ம உணவு வகைகள்னு பார்த்தீங்கன்னா கீரைகள், முட்டை, அதுக்கப்புறம் நமக்கு ஈரல், அப்புறம் சைவ உணவுகள்னு பார்த்தீங்கன்னா பருப்பு, பழங்கள், அப்புறம் பேரிச்சம்பழம், சுண்டவத்தல். ஸோ இந்த மாதிரி உணவுகளில் வந்து நிறைய அளவு இரும்பு சத்து இருக்குது. இதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து என்ன செய்யணும்னா அவங்க உட்கொள்ளணும். அதாவது ஒரு நாள் நான் எடுத்துக்கிட்டேன், இந்த உணவு எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ஒரு வாரம் அந்த உணவு எடுக்கலை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. அதுமாரி இரும்பு சத்துன்றது வந்துனா நம்ம உடலால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அன்னன்னைக்கு உள்ள இரும்பு சத்து தேவை வந்து நம்ம அன்னன்னைக்கு உள்ள உணவுகள் வந்து நம்ம கொடுத்து பூர்த்தி செஞ்சால் தான் அந்த இரும்பு சத்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ரெகுலராக அவங்களோட உணவு உட்கொள்ளுற பொருட்களில் வந்து இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த அனிமியாக வராது. குழந்தை பிறக்கும்போது 2.5 மேலே இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் பேபின்னு நம்ம சொல்கிறோம். 2.5 குறையாக இருந்துச்சுன்னா அது வந்து எடை குறைவான குழந்தை அப்படி சொல்கிறோம். எந்த குழந்தைய பிறந்து 6 வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் சார் கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் வந்து எந்த ஒரு வேறு தண்ணியோ இல்லை ஜீரக தண்ணி ஏதோ சீனி தண்ணி தேன் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. ஃபுல்லாக 6 வந்து தாய்ப்பால் மட்டும், எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்கிறோம், அதை மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்க

0: நார்மல் பேபியாக இருந்தாலும் சரி, எடை குறைவான குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 10 to 12 times வந்து தாய்ப்பால் வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த இதில் ஃப்ரீக்குவென்சியில் சொல்கிறோம். இன்னும் எடை குறைவான பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமாக வந்து அவங்க வந்து கேர் எடுத்து அந்த தாய்ப்பால் வந்து அவங்க கொடுக்கணும். அந்த தாய் வந்து நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிடணும். அப்படி அவங்க ஊட்டச்சத்தான உணவுகள் சாப்பிடத்துல அவங்க இயற்கையாகவே அவங்க தாய்ப்பாலில் வந்து எல்லா ஊட்டச்சத்துமே அந்த இருக்கும். ஸோ அந்த இதே போதுமான அளவு அந்த குழந்தைக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக ஒரு 45 to 60 days அந்த குழந்தை வந்து நான் இயல்பு நிலைக்கு வந்துடும்.
1: மேடம், இப்போது சில தாய்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு 3 months கழித்து தாய்ப்பால் குழந்தைகளுக்கு கொடுப்பதை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதன் பிறகு வந்து அவங்க இந்த மாட்டுப்பால் அது மாதிரி வந்து வாங்கி குழந்தைகளுக்கு புகட்டுறாங்க. இது நல்லதா?
0: கண்டிப்பாக வேறு எந்த பாலுமே கொடுக்கக்கூடாது சார். அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். குழந்தையோட முதல் 1000 நாட்கள்னு நம்ம வந்து இந்த நம்ம தேசிய ஊட்டச்சத்து குழுமத்தோட மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா, முதல் 1000 நாட்களுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு ப்ரெஷியஸாக அந்த பேபியை பார்த்துக்கிடணும்
1: அப்படின்னு.
0: அப்போ குழந்தையோட முதல் 1000 நாட்கள்னு சொல்கிறது வந்து கர்ப்பத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுலேருந்து குழந்தைக்கு 2 வயசு வரைக்கும் நம்ம முதல் 1000 நாட்கள்னு சொல்கிறோம். அப்போது கர்ப்பமாக இருக்கிறதுலையும் அந்த குழந்தைய நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதேமாதிரி பிறந்து 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதத்துலேருந்து 2 வயது வரைக்கும் அவங்க தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும். அதோட சேர்த்து நம்ம வந்து துணை உணவு இணை உணவு எல்லாமே நம்ம வந்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் அறிவுறுத்துக்கிறாங்க. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணத்துலேயே எப்படி பண்ணணும் அப்படின்னா, கேப்பக்கூழ், பருப்பு தண்ணி, அப்புறம் மசித்த காய்கறிகள், பழங்கள், இப்படி தான் நம்மளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்களே தவிர, வேறு ஒரு இதோட நம்ம ஆட்டுப்பாலோ இல்லாட்டி அதாவது ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிறது இல்லையா,
1: சந்தையில்
0: கிடைக்கிற பொருட்கள், பால் பவுடர் அந்த மாதிரி எதையுமே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குழந்தையோட ஜீரணத்துக்குள்ள ஒரு அந்த அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த இதை வந்து அவங்களால ஜீரணம் பண்ண முடியாது. பண்ண முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். அதுமாரி குழந்தைக்கு வந்து முதல்ல வரகுற நோய் வந்து இந்த வயிற்றுப்போக்கு தான். அதுவும் ரொம்ப ஆபத்தான ஒன்று. அதனால் கண்டிப்பாக தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி தாய்ப்பாலுக்கு அடிஷ்னல் ஃபுட்டு நம்ம கொடுக்கணும்னு நினச்சா கூட அது நார்மலாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரியான விதத்தில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணுமே தவிர மற்ற பால் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடாது. சக்கரை தண்ணியோ எந்த பாலுமே கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ குழந்தை பிறந்த உடனே சக்கரை தண்ணி நாக்கில் தேன் இதெல்லாம் வைப்பாங்க. அது கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ குழந்தை வந்து வயிற்றுப்போக்கு வந்துட்டு ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்போ நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே அதில் வந்து தொற்று நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே இந்த மாதிரி தொற்று நோய்கள் வந்துட்டேன்னா அந்த குழந்தைக்கு அந்த எதிர்ப்பு சக்தியும் அந்நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வறந்துடலாம்.
1: அந்த 1 வயது குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான நடைமுறை வந்து நீங்கள் பின்பற்றுறீங்க?
0: 1 வயது சார், இப்போ 180 நாட்கள் ஒரு குழந்தைக்கு வந்து 180 நாட்கள் பூர்த்தி அடைஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு வந்து துணை உணவு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது வந்து இப்போ அங்கன்வாடி மையங்கள்லே வந்து நமக்கு சமுதாயம் சார்ந்த நிகழ்வுகள்னு சொல்லிட்டு நமக்கு மாதத்துக்கு 2 முறை தாய்மார்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போவுமே வந்து அங்கன்வாடி பணியாளர் வந்து அந்த தாய்க்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க எந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து அவங்க கொடுக்குற இந்த உணவு வந்து திரவம் வடிவத்தில் 1 teaspoon இல்லை 2 teaspoon 1 நாளுக்கு 1 தடவை ஜஸ்ட் அந்த மாதிரி தான் அவங்க வந்து முதல்ல தொடக்கணும். அந்த குழந்தையை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களால அதை ஜீரணம் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கும் போது அடுத்த நாள் நம்ம வந்து என்ன செய்யலான்னா அது இன்னும் கொஞ்சமாக அதிகரித்து நம்ம கொடுக்கலாம். முதல்ல வந்து பருப்பு தண்ணி, மசித்த காய்கறிகள், அப்புறம் கூழ், நம்ம கேப்பக்கூழ், அப்புறம் அங்கன்வாடி மையங்களில் கொடுக்குற இணை உணவு வந்து அதை வந்து நல்லா சளிச்சு அதை காய்ச்சி அதில் உள்ள கூழ் இந்த மாதிரி இதை நம்ம கொடுக்கலாம். 15 நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு உணவு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த உணவு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கும் கேப் வந்து கண்டிப்பாக 15 நாள் இருக்கணும். நல்லா அந்த குழந்தை அதை அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் 100 கிராம் அந்த உணவு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதம் அதோட அந்த அளவு இந்த நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற உணவோட அளவு வந்து நம்ம அதிகரிச்சுட்டே போகணும். 2 வயது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 100 கிராம் கொடுக்கறது 9 மாதத்தில் நம்ம வந்து 200 கிராம் கொடுக்கலாம். அப்புறம் 1 வயசு ஆனோடனே 300 கிராம் ஸோ 2 வயது வரத்தில் அவங்க 500 கிராம் உணவு சாப்பிடணும். இதை ஒரே வேலையாக நம்ம கொடுக்க வேண்டியதில்லை.
1: சரிங்க,
0: அதை வந்து நம்ம இரண்டு வேலையாகலோ இல்லை மூணு நாலு எத்தனை வேலைகள்

0: வேலையாகவும் நம்ம பிரித்து கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த குழந்தை அந்த அளவு உணவு ஒரு நாளில் சாப்பிடுதான்னு மட்டும் நம்ம உறுதி செஞ்சுக்கிட வேணும். ஏன்னா அப்பனா தான் அந்த ப்ராப்பராக அந்த வெயிட் கெயின் இருக்கும்.
1: சரிங்க மேடம். பிறந்த உடனே தடுப்பூசிகள் ஏதாவது வந்து போட வேண்டியது அவசியமா?
0: ஆமாம் சார், கண்டிப்பாக தடுப்பூசி வந்து அதுக்கு ஒரு அட்டவணை, நம்ம எம்சிபி கார்டு சொல்லி ஒரு கார்டு, மதர் அண்ட் சைல்டு கேர் ப்ரொடெக்ஷன் கார்டுன்னு சொல்லி அதை கொடுப்பாங்க. அதிலே வந்து நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும், என்ன குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கணும் அதுவும் இருக்கும். ப்ளஸ் அந்த தடுப்பூசியோட அட்டவணையுமே அந்த கார்டில் இருக்குது. அப்போ குழந்தை பிறந்த உடனே நம்ம கொடுக்க வேண்டிய தடுப்பூசி என்னது, அந்த போலியோ அந்த ட்ராப்ஸு, ப்ளஸ் 45 நாள், 90 நாள் அந்த இதெல்லாம் எல்லாமே அந்த கார்டில் இருக்கும். நம்ம பார்த்து கரெக்டாக அந்த அட்டவணைப்படி கண்டிப்பாக தடுப்பூசி போடணும். எதுவுமே சப்போஸ் அந்த நேரம் அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஒரு காய்ச்சல் இல்லை ஜலதோஷம் இருக்குது அப்படின்னா கூட அது சரியான உடனே கண்டிப்பாக அந்த தடுப்பூசி நம்ம போடணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 1000 நாட்களில் வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள். 75% முளை வளர்ச்சி வந்து குழந்தைக்கு வந்து அந்த பீரியடில் நிறைவடைந்துருது. அதனால் அந்த பீரியடில் உள்ள குழந்தைங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிடணும். அது சம்மந்தப்பட்ட கல்வி வந்து நம்ம அந்த தாய்மாருக்கும் ப்ளஸ் அவங்க குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் அந்த கல்வி கொடுக்கணும். இது போக இந்த மாதிரி ஊட்டச்சத்து விழிப்புணர்வுகளை வந்து கண்டிப்பாக ஆண்களும் அதில் ஈக்குவலாக பங்கெடுத்து, இப்போது பெண்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆண்களும் இதில் வந்து பங்கெடுத்து அவங்களும் முன் வந்து ஒரு நம்ம பெண்களோட ஆரோக்கியத்தையும் குழந்தையோட ஆரோக்கியத்தையும் அவங்களோட பங்கு வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சமுதாயத்தில் இன்னும் வந்து நல்ல அந்த ஊட்டச்சத்து முன்னேற்றம் இருக்கும். எல்லா மக்களுக்கும் இதில் போய் சேரணும் அப்படின்றது தான் இந்த இதோட மெயின் நோக்கம்.
2: இதுவரை குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்த நேர்முகம் இடம்பெற்றது. இதில் பங்கேற்றவர் தூத்துக்குடி மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்ட அலுவலர் MP காயத்ரி அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் தியாகராஜன் அவர்கள். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது எண்ணுயிர் தொழில். அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

தேவைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படி

0: படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பொது தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் இதனை அவையில் தாக்கல் செய்கிறார். முன்னதாக அவையில் இன்று பூஜ்ய நேரத்தின் போது பேசிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பொது தேர்வு குளறுபடிகள் தடுப்பு மசோதா குறித்த விவாதத்திற்கான நோட்டீஸை தாம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த மசோதா தொடர்பான நகல்கள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் வரை அபராதம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்கள் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றிற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் தகவல்கள் பதிவு செய்த 2 மாதங்களிலேயே முறைகேடுகள் தொடர்பான புலனாய்வை முடிக்கவும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த 3 மாதங்களுக்குள் விசாரணையை முடிப்பதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நீட் விவகாரத்தில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீதான காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது தொடர்பான வழக்கில் அதிரடி காவல்படையினர் தங்களது வெடிப்பொருட்கள் பிரயோக பதிவேட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க உச்சநீதிமன்றம் இன்று அறிவுறுத்தியுள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின் போது உலோக குண்டுகள் பிரயோகத்தை தடை செய்ய வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிமன்றம் அசாதாரண காலங்களில் இவற்றை பிரயோகிக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகத்தை நிறுவுவதற்கான உலகளாவிய முன்னணி நிறுவனங்களுடனும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் வளாகமும், காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி நிலையமும் அமையவுள்ளன. சுவிட்சர்லாந்து ஜெர்மனி நாடுகளின் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்களும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 5000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளன. இந்த முதலீடுகள் தமிழக இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோடு உலகளாவிய திறன் மையங்கள், ஆராய்ச்சி மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளுக்கான சர்வதேச மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரின் 141வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள செய்தியில், அன்னாரது உயரிய லட்சியங்களும் பெண் முன்னேற்ற செயல்பாடுகளும் என்றென்றும் தமிழ் மண்ணில் நிலைத்திருக்கும் என புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நடப்பு கல்வியாண்டிற்கான இளநிலை கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் தரவரிசை பட்டியலை மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். பால்வளம், கோழி இன இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலும் இன்று வெளியிடப்பட்டது. தரவரிசை பட்டியலை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு விவரங்கள் பல்கலைக்கழக இணையதளத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று மீண்டும் நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீரை திறப்பது குறித்த ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரை மீது இன்றைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே மாதத்தில் நடைபெறும் 2வது கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளும்

0: மூன்று பேருக்கு குடும்ப ஓய்வூதிய ஆணைகளும் ஓய்வூதிய நிலுவைத் தொகையாக 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா இன்று சென்னையில் வழங்கினார். பிரதமரின் சூரிய மின் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,066 மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களை சார்ந்தோருக்கு நிராகரிக்கப்பட்ட சிறார்களுக்கு மட்டுமே தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை அனுமதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் 2026-27 ஆண்டிற்கான பூம்புகார் விருது பெற தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என திருச்சி பூம்புகார் விற்பனை நிலைய மேலாளர் திருமதி காயத்ரி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலான சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை ஏராளமான மாணாக்கர் பார்வையிட்டனர். இக்கண்காட்சியில் விண்வெளி ஆய்வு மையத்தின் தயாரிப்புகளான சந்திரயான் 2-3 திட்டங்களின் மாதிரிகள், விண்வெளி ரோவர், வாகனங்கள், செயற்கைக்கோள்கள், விண்வெளி வீரர்களின் மாதிரிகள் மாணவ மாணவிகளை பெரிதும் ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி அறிவியலை ஊக்குவிக்கும் வகையில் இஸ்ரோவின் சிறப்பு நடமாடும் விழிப்புணர்வு கண்காட்சி வாகனம் வருகை தந்தது. பழனி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் சந்திராயன் 3 மாதிரிகள், விண்வெளி ரோவர், லேண்டர் மற்றும் செயற்கைக்கோள்களின் மாதிரிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்து இஸ்ரே அதிகாரிகள் மாணவர்களுக்கு எளிய தமிழில் விளக்கி கூறினர். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை பெருமளவில் தூண்டியுள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பழனியிலிருந்து ராஜசேகர் சுப்பிரமணிய பாரதி.
0: நெல்லை மாவட்டத்தில் காவலர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ முகாமை நெல்லை சரக காவல்துறை துணைத் தலைவர் திரு திருநாவுக்கரசு இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இங்கிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இத்தகைய மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்படும் என்றார்.
2: திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற காவலர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கான சிறப்பு மருத்துவ உதவி முகாம் இன்று நடைபெற்றது. இதுல முக்கியமாக புற்றுநோய்க்கான காரணிகள் என்னென்ன, அது ஏன் உருவாகுது, 40 வயதிற்கு மேற்பட்டு உள்ள காவலர்கள், குறிப்பாக பெண் காவலர்கள், அவருடைய குடும்பத்தினர், அவங்க அனைவருக்குமாக இந்த புற்றுநோய் இருந்தது என்றால், வாய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்கள் இருந்தால் அதை கண்டுபிடித்து எவ்வாறு அதுக்கு மேல்நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிகழ்வானது இன்று ஆரம்பிக்கப்பட்டது.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் இணைந்து ஓராண்டு கால தொழில் பழகுனர் பயிற்சி வழங்க உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். கடலூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் 230 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த பாதை நிலவுவதால் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை இதற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றுகளில் தன்வி சர்மா, தேவிகா இந்தோனேஷிய வீராங்கனைகளையும், உன்னதி ஹூடா தன்யா ஹேமந்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டில் உலகளாவிய திறன் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையங்கள், உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தாயின. கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று வெளியிட்டார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா, உன்னதி ஹூடா, தேவிகா ஷிஹாக் உள்ளிட்டோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலியிலும் மத்தியிலே 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 1:55:49. பாடல் ஒன்று நிகழ்ச்சி.

ஒலித்துக்கொண்டிருக்கும் குரல்கள் பி சுசீலா மற்றும் மனோ. இந்த பாடலோடு நிறைவேறுகிறது பாடலோடு நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

என்னடா எப்பவும் இந்த பகுதியில மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி தான் பேசுவாங்க, இப்ப வேற என்னென்னமோ பேசுறாங்கன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. வரேன் வரேன் சப்ஜெக்டுக்கு. நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல ஒன்றான NFSA நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது தேசிய உணவு திட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பகுதியில. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்பது இந்தியாவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 2013 கொண்டு வரப்பட்ட சட்டமாகும். இந்த திட்டம் ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் உணவு தானியங்களை வழங்குவதையும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டது. இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? NFSA 2013 பொது விநியோக முறையை வலுப்படுத்தி தகுதியானவர்களுக்கு நியாயமான விலையில் உணவு தானியங்களை வழங்குவதை உறுதி செய்கிறது இத்திட்டம். ஒருவேளை உணவு தானியங்கள் வழங்க முடியாவிட்டால் அந்த நபர்களுக்கு உதவித்தொகை வழங்கவும் வழிவகை செய்துள்ளது இத்திட்டம். NFSA 2013 மகப்பேறு உரிமைகளையும் அங்கீகரிக்கிறது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு உணவு மற்றும் நிதியுதவி வழங்குகிறது இத்திட்டம். உணவு பாதுகாப்பை சட்டப்பூர்வ உரிமையாக ஆக்குகிறது. அதாவது உணவுக்கான உரிமையை சட்டத்தின் மூலம் உறுதி செய்கிறது. NFSA 2013 தொடர்புடைய தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் உணவு தானியங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. குறிப்பாக அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க இந்த இயக்கம் செயல்படுகிறது. இத்திட்டத்தின் நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அனைவருக்கும் எல்லா நேரங்களிலும் உணவு என்பதை உறுதி செய்கிறது. போதுமான மற்றும் மலிவு விலையில் உணவு கிடைப்பதை உறுதி செய்கிறது. சத்துணவு திட்டங்கள் மூலம் குழந்தைகளின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துகிறது. மகப்பேறு காலத்தில் தாய்மார்களுக்கு ஆதரவு அளித்து உணவு பெற வழிவகை செய்கிறது இத்திட்டம். இத்திட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட ஒரு முக்கியமான சட்டமாகும். இது இந்தியாவின் 1.2 பில்லியன் மக்களில் தோராயமாக 1/3 மக்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியாவில் உணவு தானிய உற்பத்தி இன்றைய நிலையில் மந்தமாக இருந்தாலும் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கேற்ப உணவு மற்றும் தானியத்தின் தேவையும் அதிகரித்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு இந்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்தியது. கோதுமை, நெல் மற்றும் பயிர் வகைகளின் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் அதிகரித்து உணவு தானிய தன்னிறைவை அடைவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். புதிய தொழில்நுட்பங்களையும் பண்ணை மேலாண்மை முறைகளையும் விவசாயிகளுக்கு அளித்து மகசூல் குறைபாட்டை ஈடு செய்வதும் இதன் முக்கிய நோக்கமாக உள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதை நோக்கமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டது. இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் புதுடில்லி, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகம், பஞ்சாப், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய உணவு பாதுகாப்பின் அடிப்படை கருத்து என்னவென்றால், அனைத்து மக்களும் எல்லா நேரங்களிலும் அவர்களின் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை உணவை பெறுவதை உறுதி செய்வதாகும். மேலும் இது உணவில் கிடைக்கும் தன்மை, அணுகல், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளுக்கு அதிக ஊட்டச்சத்து விதிமுறைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஊதிய இழப்பை ஓரளவு ஈடு செய்யவும் ஊட்டச்சத்து கூடுதலாகவும் கிடைக்க வழிவகை செய்கிறது. ஆகவே தனி மனிதனுக்கு உணவில்லையெனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்ற மகாகவி பாரதியாரின் கூற்றுக்கேற்ப அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற இந்த மகத்தான திட்டத்தை எல்லோரும் வரவேற்கலாமே. இன்னைக்கு இந்த பகுதியில தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வேறொரு திட்டத்தோட இந்த பகுதியில சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி தொடர்வது திரையிசை.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கௌண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் 2:25. நேர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல். இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்தில் நிகழ்ச்சியில் கிராமிய கலை. இதில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் KM பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். திரைக்காரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் இது. சித்ரா குழுவினர் பாடியிருக்கும் இந்த பாடல் புன்னகை மன்னன் படத்திற்காக.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின்னா நான் தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின்னா நான் தின் திருக்கிட்ட

0: கேட்ட பாடல் வாணி ஜெயராம் மற்றும் அவர்தம் குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இடம்பெற்ற திரைப்படம் புன்னகை மன்னன் நிறைவு பெற்றது மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 2:30:52. இனி கேட்கலாம்.
1: இன்னைக்கு நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஊர்புறத்திலே நிகழ்ச்சி. இதில் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே.எம். பழனிசாமி குழுவினர் வாசித்திருக்கும் நையாண்டி மேளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: இடைநிலை நிகழ்ச்சியில இதுவரைக்கும் ஈரோடு மாவட்டம் கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கிய நையாண்டி மேளம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளைக்கும் நம்ம ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கோபிவட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கியுள்ள நையாண்டி மேளம் கேட்கலாம். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940938335
1: அல்லது
2: 8222649459
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: டோன்ட்
4: மிஸ் இட்.

புவனா ஒரு கேள்விக்குறி படத்திற்காக பாடலை கேட்டோம். நேரம் 3 மணி. இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:28 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். திரை இசையின் முதல் பாடலாக அன்னக்கிளி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் இனி பயணம் படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்

0: நஜத், பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

நீர்கள் இதுவரை கேட்டது திரையிசை. நேயர்களே, உங்கள் நினைவுக்கு இன்று இரவு 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சி.

அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள்.

மன்னிக்கவும், இன்று இரவு 7:30 ஏறும்பொறும் நிகழ்ச்சியில் நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனிவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

இனி தொடர்வது இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6:10 பாமாலை. ஆறு 6:30 மாநில செய்திகள். 6:40 முல்லைவனம். இன்றிரவு 7 திரைகாணம். 7:10 மாவட்ட செய்திகள். செங்கல் மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஏறும் போரும் நஞ்சில்லா காய்கறி தோட்டம் அமைப்பது குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:00 மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய தொகுப்பு. 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம் எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேசன் படைப்பு ஆகாஷவாணி திருநெல்வேலி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 நாடக மலர் நல்ல மனம் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10:00 அரங்கிசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 15:05 காங்கிலத்தில் செய்திகள். இதுவரை இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 6:55 சரண்ஸ் மருத்துவமனை. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 காந்தி அஞ்சலி. தொடர்ந்து மதுர கீதம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசை. 10:00 போவோமா ஊர்கோலும். 10:30 கவிதையும் கானமும். 11:00 இலக்கியம் பேசுவோம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சங்கீத சாரலி ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை பாடல்கள். நாளை பகல் 1:05 காங்கிலத்தில் செய்திகள். 1:10 என்னுயிர் தோழி. 1:45 மாநில செய்திகள். 1:55 பாடல் ஒன்று. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி சஹஜ் பிஜ்லி ஹர் கர் யோஜனா. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை. கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம். 5:28 மாலை திரு இசை. 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பா மாலை. 6:30

மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 6:40 முல்லைவனம், 4:07 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டம் செய்தி, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் போரும் அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள், 8:30 வானொலி நாடக விழாவில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், படைப்பு ஆகாஷவாணி சென்னை, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இதுவரை இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

இதுவரை பாமாலை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஹர் ஹர் சூரியகர்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் வந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதர பாடலை ஒலிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன எஞ்சின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக

0: இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமன்னா தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 12 ஆண்டுகளில் 91,00,000 கூடுதல் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு இம்மாதம் 18ஆம் தேதி வரை 2,73,00,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊரகப் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு 14% குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜல்ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சோமன்னா குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அரசு தொடக்க பள்ளிகளில் பெற்றோர் ஆர்வத்துடன் தங்களது குழந்தைகளை சேர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 6ஆம் வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: வேலூர் மாவட்டம்

0: மாவட்டம் சின்ன அல்லாபுரத்தில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்ட 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தர வரிசைப் பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு மையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாலினி திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனேபள்ளியை வென்றார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை படிப்படியாக அதிகரிப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:40. முல்லைவனம் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பதினாறு வயது நிலை படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நான் ஒரு விகடகவி. இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: ತಾಯಿಯಾದ ಪಾಲಿನ.
1: திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:10 மாவட்ட செய்திகள்.

0: நேரம் 7:10 மேடம். ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா.
1: இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இந்தியாவின் கடல்சார் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக சென்னை அடுத்த செம்மஞ்சேரியில் அமைந்துள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் புத்தொழில் துணை முனைவோர் முடக்கி அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதியதாக நிறுவப்பட்ட கடல்சார் புத்தாக்க மையம் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மத்தியில் கடல்சார் புத்தாக்கம் தொழில் முனைவு மற்றும் நிறுவன மேம்பாடு வளர்ப்பதற்கான ஒரு பிரத்யேக தளமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த முயற்சியானது புத்தொழில் நிறுவனங்களை ஆதரிப்பது, தொழில்துறை சவால்களுக்கு புதுமையான தீர்வுகளை ஊக்குவிப்பது மற்றும் மாலுமிகள், துறைமுக வல்லுநர்கள், தொழில்துறை கூட்டாளிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகளையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு துடிப்பான சூழல் அமைப்பை உருவாக்கும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டது. மேலும் கூட்டத்தில் உரையாற்றிய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி சங்கர் அவர்கள் கடல்சார் துறையில் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனையும் கலாச்சாரத்தை வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மேலும் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு கடல்சார் தொழில் துறைகளுக்கான மாற்றத்தை உருவாக்கும் தீர்வுகளை உருவாக்க அதிகாரம் அளிப்பதோடு உலக அளவில் கடல்சார் தலைவராக உருவெடுக்கும் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கு தயாரான கடல்சார் புத்தொழில் நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் தொழில் கூட்டமைப்புகளை வளர்ப்பதற்கும் ஆராய்ச்சி சார்ந்த புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு முன்னெடுப்பாக அமைந்துள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் IMU நிர்வாக குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவர்கள், கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள், தொழில்துறை தலைவர்கள், புத்தொழில் நிறுவனங்களின் நிறுவனர்கள் கலந்து கொண்டனர். அலையாத்தி காடுகளை உருவாக்குவதில் இந்தியாவை விட சீனாதான் அதிக முக்கியத்துவம் காட்டுகின்றது என IIPM இயக்குனர் செந்தில் விநாயகம் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கோவளம் ஊராட்சியில் உள்ள கழிமுக சதுப்பு நில பகுதியில் அலையாத்தி மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சதுப்பு நில காடுகள் உருவாக்கும் மரக்கன்றுகள் நடப்பட்டு கடலோர சுற்றுச்சூழல் மீட்பு மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான இயற்கை பங்கு திறனை மேம்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம், ஓஷன் சயின்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை கிளை மற்றும் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகம், சிவில் பொறியியல் துறை ஆகியவற்றின் சார்பில் இணைந்து நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக டாக்டர் செந்தில் விநாயகம் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் மரக்கன்றுகள் வளர்ச்சி மற்றும் கழிவு நீரின் உயிர் வாழ்வு விகிதத்தை அதிகரிக்கவும் நோக்கில் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் செயல்பாடு மேம்படுத்தும் உயிரியல் நுட்பத்தை பயன்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் மீட்பதற்கான முயற்சியை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. மேலும் அலையாத்தி காடுகளின் பயன்கள் நம் இந்திய மக்களை விட சைனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் மக்கள் அதிகம் தெரிந்து வைத்துள்ளனர். இதனால்தான் சீனா அதிக அலையாத்தி காடுகள் உருவாக்குவதில் மும்முரம் காட்டுகிறது என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், தன் ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். செங்கல்பட்டு அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் 79ஆம் ஆண்டு சர்வதேச நீச்சல் போட்டி நடைபெற்றன. இப்போட்டியில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஹரியானா, குஜராத், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் என 30-க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து 472 காவல்துறையினர், ரயில்வே துறையினர் என பல்வேறு துறையினர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியினை துவக்கி வைத்த தமிழ்நாடு ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவர் ஆர்

0: ஜெயபிரகாஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காவல்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலிருந்து 30 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் செங்கல்பட்டு சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு ஆட்சியர் எம் வீரப்பன் கலந்து கொண்டு கொடியசைத்து இப்பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்களின் இளம் வயது திருமணத்தை தவிர்க்க வேண்டும் எனவும், சிறு வயதில் மகப்பேறு தவிர்க்க வேண்டும், முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் முறையான இடைவெளி வேண்டும் எனவும், பெண் கல்வியை மென்மேலும் ஊக்குவித்தல், ஆணும் பெண்ணும் சமம் என்று செயல்வதியும் தர வேண்டும் என உறுதிமொழி ஏற்று கோஷமிட்டு சென்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி செவிலியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர்.
1: இதுவரை இடம்பெற்றது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா. சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளுக்கு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 புலனாய்வை முடிக்க வேண்டும் என்றும், அடுத்த 3 நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபாரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 சாலை கர்நாடகாவிலும், 45 தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5250

0: 3 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை 2வது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2467 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மில்லியன் மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப் பொருள் பழக்கம் இல்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், போதைப் பொருள் புழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: இளைஞர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
4: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தினா இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது.

தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜோரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நஞ்சோடு இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் வீட்டு தோட்டத்தில் பயிரிடும்போது காய்கறிகள் நஞ்சு இல்லாமல் நம்மளுக்கு தேவையான மாதிரி உற்பத்தி பண்ண முடியும். வீட்டு காய்கறி தோட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்களா, நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்வது ஆகும். இப்போல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தொட்டிகளையும் தாழ்வாரத்துலையும் ஜன்னல்லையும் படிக்கட்டுகளையும் மொட்டை மாடிகளையும் வச்சு கூட நம்ம காய்கறிகளை வளர்த்தலாம். அப்படி மாடிப்பகுதிகளில் வளர்த்தும் போது தொட்டி போன்ற அமைப்பினை உருவாக்கி அதில் வந்து மண்கலவையினை நிரப்பியும் நம்ம காய்கறிகள் உற்பத்தி செய்யலாம். அவ்வாறு மாடிப்பகுதிகளில் வளரும் போது தொட்டியில் மண் நிரப்பி செய்யும் போது தண்ணீர் கூரையெல்லாம் உட்பகுதியில் புகாதவாறு நீர் தடுப்பான்லாம் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்கலவை ஊடகத்தை நிரப்பிட்டு பயிர் செய்தோம்னா ரொம்ப நல்லது. அதே போல் தொட்டிகளுக்கு பதிலாக நிறைய கொள்கலன்களையும் கூட காய்கறி செடிகளை வளர்க்கலாம். நிறைய கொள்கலன்கள் நவீன காலங்களில் மக்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அது என்னென்ன கொள்கலன்கள் பார்த்தோம்னா சிமெண்ட் தொட்டிகள், மண் தொட்டிகள், பிளாஸ்டிக் பீப்பாய்கள், மரத்தாலான பீப்பாய்கள், பெட்டிகள், கிரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் அடுக்கக்கூடிய தட்டுகள், தட்டையான கொள்கலன்கள், பிளாஸ்டிக் பாத்திரங்கள், வாளிகள், தகரடப்பாக்கள் என நிறைய விதமான கொள்கலன்கள் இருக்கின. இவற்றில் எல்லாமே காய்கறிகளை பயிரிடலாம். அதே போல் பல பருவ பயிர்களை வந்து பார்த்திங்களா மற்ற பயிர்களில் நிழல் படியாதவாறு ஊட்டச்சத்திற்கு போட்டி ஏற்படாத வகையில் தோட்டத்தினோட மூளையில் நடவு செய்ய வேண்டும். தோட்டத்தின் உள்ள நடுவில் உள்ள நடைபாதை மற்றும் ஏனைய நடைபாதையில் குறுகிய கால பயிர்களான கொத்தமல்லி, புதினா, பொன்னாங்கண்ணி, பாலக்கீரை முதலியவற்றை நடவு செய்யலாம். அதே போல் அரிதாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் பொதுவாக பார்த்தோம்னா மலைப்பகுதி காய்கறிகளான லீக், அஸ்பாரகஸ், சோயா இந்த மாதிரி காய்கறிகளை தொட்டிகளையும் வளர்த்து நம்ம பயன்படுத்தலாம். மருந்து தாவரையும் கூட நம்ம காய்கறிகளில் பயன்படுத்தலாம். வீட்டுக்கு தேவையான கற்றாழை, துளசி, கற்பூரவள்ளி முதலிய செடிகளை தொட்டிகளில் வளரும்போது சில நேரங்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மற்றும் கிருமிகளிலிருந்து பாதுகாக்கலாம். இவை பொதுவாக பார்த்திங்களா நோய் தொற்றுக்களை ஒரு மருந்தாக பயன்படுகின்றன. அதே போல் எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லக்கூடியவற்றையும் ஒரு மூலிகை செடியாகும். இச்செடியை நம்ம வந்து தொட்டிகளில் வளர்க்கலாம். இந்த செடியை வந்து வீட்டினோட தொட்டிகளில் வளர்த்து ஏதாவது ஒரு இதில் வச்சு கூட நம்ம பயன்படுத்தலாம். இது மூட்டு வலி, தசை வலி, வயிற்று வலி போன்றவற்றிற்கு மருந்தாக இந்த எலுமிச்சை புல் பயன்படுகிறது. அதே போல் அஸ்வகந்தாங்கிறது ஒரு மூலிகை செடியாகும். இது அழகுக்காகவும் மருத்துவ குணத்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அஸ்வகந்தா இலையானது பார்த்தீங்களா மன அழுத்தம், நரம்பு மண்டலத்தின் பாதிப்பை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மருந்துவ செடிகளில் பார்த்தோம்னா பெரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடி, தூதுவளை, கோவக்காய், கொடிவகை காய்கறிகள் அனைத்தையுமே நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இந்த செடிகளை பெரிய கொள்கலில் கூட சில நேரங்களில் நம்ம செடிகளை வளர்த்தலாம். பெரிய கொள்கலில் வந்து பார்த்தோம்னா கருவேப்பிலை, வாழை, பப்பாளி, நெல்லி, மாதுளை, கொய்யா, அத்திப்பழம், எலுமிச்சை, டிராகன் பழம், பழமரங்கள் மட்டுமல்லாமல் நம்ம முருங்கையும் கூட மாடியில் நடவு செய்து பராமரிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பெரிய கொள்கலங்களை பயன்படுத்தும் போது பெரிய மரச்செடிகளையும் நம்ம மாடி தோட்டத்தில் நடவு செய்யலாம். இதனால் என்னாகன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அவரவர்களே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். தற்போது மாடி தோட்டம் என்பது ரொம்ப அரிதாகி கொண்டு வருகிறது. மாடி தோட்டத்தை அமைக்கிறதுலையும் சில விஷயங்களை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டோம்னா மாடி தோட்டம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு முதல்ல முக்கியமாக சரியான பருவத்தை தேர்வு செய்ய வேண்டும். பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பயுமே காய்கறிகள் உற்பத்தி செய்வதற்கு கோடை காலம் முடிந்து ஜூன் ஜூலை மாதங்களில் தோட்டம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக செடிகளை வளர்க்கும் இடத்த வந்து ரொம்ப தேர்வு செய்யணும். நம்ம தேர்வு செய்யும் இடம் வந்து பார்த்திங்களா குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு சூரிய ஒளி நன்கு படும்படி தேர்வு செய்ய வேண்டும். அதே போல் தேர்வு செய்யும் இடத்துல தரையில் பாலித்தீன் விரிப்பு கொண்டு மூட வேண்டும். அதனால் தண்ணி வந்து பில்டிங்க்கு எந்த ஒரு கேடும் நடைபெறாது. அதே போல் கொள்கலங்களுக்கு உள்ளால் ஊடகத்தை பயன்படுத்துகிறோம். ஊடகங்களில் நம்ம மண், மணல் ஆர் செம்மண் இதைவற்றை கொண்டு நிரப்ப வேண்டும். அந்த கொள்கலன்களில் விதைகள்லாம் விதைக்கிறதுக்காக விதை பையையும் நம்ம தயார் செய்தணும். டைரெக்டாகவே விதையை வந்து விதைப்பு செய்யக்கூடாது. பொதுவாக நம்ம ஊடகம் தயார் செய்த பின்பு ஒரு வாரம் கழித்து இல்லைனா 7 இல்லைனா 10 நாட்கள் கழித்த பின்பு தான் விதைகளை கொள்கலன்களில் விதைப்பு செய்ய வேண்டும். ஊடகம் தயார் செய்தவுடன் விதைப்பு செய்யக்கூடாது. ஏன்னா ஊடகம் வந்து கொஞ்சம்
ஆற விட்டு

0: அதுக்கப்புறம் நடவு செய்ய வேண்டும் ஆர் விதைக்க வேண்டும். அதே போல் மழை காலத்தில் செடிகளுக்கு கண்டிப்பாக நீர் ஊட்டக்கூடாது, ஏன்னா மழை தண்ணீரே வந்து செடிகளுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுத்துரும். அதே போல் நச்சில்லா வீட்டு தோட்டத்தில் நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடிய இயற்கை உரங்களை தயாரிக்க முடியும். வீட்டிலேயே நம்மாலேயே வந்து பார்த்திங்களா வீட்டு தோட்டத்திற்கு தேவையான இயற்கை உரங்களை நம் வீட்டிலேயே நாமளே தயாரிக்க முடியும். எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்களா, அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகளுடைய தோல் கழிவுகளை சிறந்த உரமாக பயன்படுத்தலாம். அதே போல் வெங்காயம், உருளைக்கிழங்கின் தோல், இவற்றை அழுகி போன தக்காளி, இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இயற்கை உரங்களை தயாரிக்க முடியும். டீ தூள், முட்டை ஓடுகள், இதெல்லாமே மண் தொட்டியில் நிரப்பிட்டு வரோம். இவற்றை வந்து ஒரு மாதம் கழித்த பின்னாடி பார்த்திங்களா உரமாக நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தலாம். கழிவு ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அது கூட கொஞ்சம் மண்ணை போட்டு அதனுடைய ஈரப்பதத்தை குறைக்கலாம். இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா 30-45 நாட்கள் ஆன பின்னாடி இந்த கழிவுகளை எடுத்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நடுவில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஊடகத்தில் வந்து பார்த்திங்களா காற்று போகாத மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே வரணும். 30 நாட்களுக்கு கழித்த பிறகோ இல்லை 45 நாட்கள் கழித்த பிறகோ இதிலேருந்து வரக்கூடிய உரத்தை எடுத்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் அதே தொட்டியிலையோ இல்லை வேறு தொட்டியில் கூட புதிய கழிவுகளெல்லாம் போட தொடங்கலாம். இதனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வெளியில் எருமோ இல்லை மண்புழு உரமோ வாங்கி பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி இயற்கை உரம் தயாரித்து நம்ம செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் தக்காளி, வெண்டை, பச்சை மிளகாய் போன்ற காய்கறி செடிகளுக்கு டீ தூள், முட்டை ஓடு, மக்கிய காய்கறி கழிவுகளை உரமாக போடலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக ₹500 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
4: ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: FM ரெயின்போ 103 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஏறும் ஊறும். இதில் நஞ்சில்லா வீட்டு தோட்டம் அமைப்பது குறித்து நம்மிடையே கூறிக்கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் அ சங்கரி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
0: இதெல்லாம் இயற்கை உரமாக அமைவதால் காய்களுடைய எண்ணிக்கை அதிகமாவது மட்டும் இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலும் காய்கள் காய்க்கும். முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்களா செடிகளை எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கிறதுக்காக மூலிகை பூச்சி விரட்டிகளையும் கூட கொண்டு பயன்படுத்தலாம்.

இதனால் பூச்சிகளுடைய தாக்குதலையும் கட்டுப்படுத்தலாம். அவரை கொடிகளில் பூக்காமல் இருந்தால் அதனுடைய நுனியை கிள்ளி விட்டோம்னா நிறைய பூக்கள்லாம் பூத்து நிறைய காய்கள் உருவாக தொடங்கும். அதே போல் வீட்டிலேருந்து வரக்கூடிய காய்கறி கழிவுகளை வீணாக குப்பையில் கொட்டாமல் செடிகளுக்கு உரமாக கூட பயன்படுத்தலாம். இதனால் செடிகள் நன்றாக வளரும். அதே போல் செடிகளை பூச்சிகள் தாக்கினால் அதுக்காக என்ன பண்ணலாம், பூச்சியெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்காக இயற்கை பூச்சி விரட்டின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பெருங்காயம் இருக்குங்களே, அதை வந்து தண்ணீரில் சேர்த்து தெளிக்கும் போதும் பூச்சியெல்லாம் வராமல் தடுக்கலாம். அதே போல் வேப்ப மர இலைகள் இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீரில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய நிறம் மாறின பின்னாடி அதை வந்து குளிர் வச்சுட்டு செடிகளுக்கு ஊட்டலாம். வீட்டு தோட்டத்தில் உள்ள காய்கறி செடிகளை பூச்சிகள் தாக்கினா பொதுவாக பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தக்கூட வெள்ளை பூண்டு இல்லைன்னா பச்சை மிளகாய் இதெல்லாமே அரைத்து அதனோட வேப்ப எண்ணெய் கலந்து தெளிப்பதனாலும் பூச்சிகளை நம்ம தடுக்க முடியும். முக்கியமாக இதெல்லாம் சாதாரணமாக வரக்கூடிய பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தலாம். இதே வைரஸ்லாம் வீட்டு தோட்டத்தில் தாக்கப்பட்டிருந்தால் அந்த செடிகளை தோட்டத்திலிருந்து பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். அப்படியே நம்ம தோட்டத்திலேயே அப்படியே விட்டுறக்கூடாது. வைரஸ் வந்து எப்படி நம்மளுக்கு கொரோனா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதே போல் வைரஸ் தாக்கப்பட்ட செடிகளை எப்பயுமே வீட்டு தோட்டத்தில் அப்படியே விட்டுறக்கூடாது. இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது மற்ற செடிகளையும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போல் வீட்டு தோட்டத்தில் உள்ள காய்கறி செடிகளில் காய் புழுக்களை கட்டுப்படுத்துவதற்காக இயற்காக பயன்படுத்தக்கூடிய சீத்தாப்பழ விதை இருக்கு இல்லைங்களா, அது வேம்பு விதை அவற்றையெல்லாம் நல்லா இடித்து தண்ணியில் ரெண்டு நாளைக்கு ஊற வச்சுட்டு அது கூட காதி சோப்பு கலந்து தெளிப்பதன் மூலமும் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இது வந்து இயற்கையாக செய்யக்கூடிய ஒரு முறை. பொதுவாக வீட்டு தோட்டத்தில் நம்ம செடிகளை விதைக்கும் போது பார்த்திங்கன்னா நேரடி விதப்பு பயிர்கள் இருக்குது, அதே போல் நாற்று நடவு செய்து நடக்கூடிய பயிர்கள் இருக்குது. காய்கறி பயிர்களில் நேரடி விதப்பு பயிர்கள் பார்த்தோம்னா வெண்டைக்காய் கொத்தவரை தட்டை பயிர் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்களா பாருனோட ஒரு பகுதியில் என்ன பார்த்திருக்கு இல்லைங்களா, அது ஒரு புறத்தில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். இதே போல் முழு செடியாக விதைகளை நேரடி விதைப்பு செய்யக்கூடிய தண்டுக்கீரை சிறுகீரை இவதெல்லாம் பார்த்திங்களா விதைக்கும் போது என்ன பண்ணு கேட்டிங்களா, ஒரு பகுதி விதைக்கு வந்து 20 பகுதி மணல் கலந்து நேரடி விதைப்பு செய்ய வேண்டும். இதே போல் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி இவற்றெல்லாம் பார்த்திங்களா நம்ம வீட்டு தோட்டத்தினோட பாருனோட ஒரு ஓரத்தில் நடவு செய்ய வேணும். பாரில் வந்து பார்த்திங்களா முக்கிய பயிர்களான தக்காளி கத்தரி மிளகாய் முதலவற்றை நம்ம படுக்கையில் அல்லது தொட்டிகளில் ஒரு மாதத்திற்கு முன்பே விதைச்சி இல்லைன்னா நம்மளுடைய நாற்றங்காலிருந்து செடிகளை வாங்கியும் நம்ம பாத்திகளில் நடவு செய்யலாம். பொதுவாக நேரடி விதைகள்லாம் விதைக்கும் போது என்னாகனா விதைச்ச பின்னாடி மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். இதனால் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்களா எறும்பு வருவதையும் நம்ம தடுக்க முடியும். எறும்பு வருவதை தடுக்கிறதுக்காக கூட நம்ம என்ன பண்ணலான்னா 20 கிராம் வேப்ப முன்னாக்கு தூளையும் கலந்து படுக்கைகளுடைய ஓரத்தில் தெளிப்பதன் மூலம் எறும்புகளில் வரவே வராது. பொதுவாக பார்த்தோம்னா காய்கறிகளில் 40-45 நிமிடங்கள் கழித்த பின்னாடி பார்த்திங்களா கத்தரி மிளகாய் சின்ன வெங்காயம் இவற்றெல்லாம் வந்து பார்த்திங்களா நாற்றங்காலிலிருந்து நடவு செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்களா தக்காளி கத்தரி மிளகாய் முதலியவற்றை வந்து பார்த்திங்களா இதெல்லாம் நேரடியாக நாற்றுக்கள் இருந்து தான் செடிகளை உற்பத்தி பண்ண முடியும். இது பொதுவாக பார்த்திங்களா இப்போல்லாம் வந்து நம்மளே நாற்று நடவு உற்பத்தி செய்வதற்கு பதிலாக நாற்றங்காலிலிருந்தும் செடிகளை வாங்கி நம்மளுடைய வீட்டு தோட்டத்தில் நடவு செய்வதற்கு பயன்படுத்தலாம். கத்தளி தக்காளி மிளகாய் போன்றவற்றை 30-40 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் பாரினோட ஒரு பக்கத்துலேயும் சின்ன வெங்காயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி 10 சென்டிமீட்டர் இடைவெளியிலும் பாரினோட இரு பக்கத்துலேயுமே நடவு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது மகசூல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. பல்வேறு அளவில் வந்து பார்த்திங்களா தொட்டிகள்லாம் இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில் நடவு செய்யும் போது. அப்படி நடவு செய்யும் போது கொள்கலன்களை வந்து பார்த்திங்களா மண் தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரம் மணல் தேங்காய் நார் கழிவு இவற்றெல்லாம் வந்து பார்த்திங்களா 2% மண் தொழு உரம் 1% மணல் அல்லது தேங்காய் நார் கழிவு 1% இவற்றையெல்லாம் கலந்து ஊடகமாக வந்து காய்கறி பயிர்களை மாடி தோட்டத்தில் நடவு செய்வதற்காக பயன்படுத்தலாம். நச்சில்லா வீட்டு தோட்டத்தில் செயற்கை உரங்களை அளிப்பதை விட இயற்கை உரங்களான மண்புழு உரம் மக்கிய தொழு உரம் தென்னை நார் கழிவு இலைமக்கு இவற்றையெல்லாம் 2-1% மண்ணோடு கலந்து பயன்படுத்த வேண்டும். அதே போல் இயற்கை உரங்களான அசோஸ்பைரலம் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதை எல்லாமே தொழு உரத்துடன் கலந்து வந்து செடிகளுக்கு அளிக்கும் போது நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு நச்சும் இல்லாமல் காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடியும். இந்த இயற்கை உரங்கள் செடிகளுக்கு தேவையான

தழை சத்து, சாம்பல் சத்து, இதெல்லாமே அழிக்கக்கூடிய இதெல்லாமே அசோஸ்பைரத்திலும் பாஸ்போபாக்டீரியாக்களையும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நுண்ணீரிகளான ட்ரைகோடர்மா விருடி, பேசில்லஸ், இவற்றையுமே வந்து பார்த்திங்களா நம்ம காய்கறி தோட்டத்தில் ஏதாவது நோயெலாம் வரும்போது இவற்றை எல்லாமே பயன்படுத்தலாம். இது வந்து காய்கறி பயிர்களில் வரக்கூடிய நோய்களையும் இந்த ட்ரைகோடர்மா விருடி, இந்த பேசில்லஸ் போன்றவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை அமிலத்தையும் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீருடன் கலந்து கூட காய்கறி செடிகளுக்கு அளிக்கலாம். அதே போல் நீர்ப்பாசனம் ரொம்ப ரொம்ப காய்கறி தோட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. பொதுவாக பார்த்தோம்னா செடி நடவு செஞ்சவுடனே முதல் தண்ணீர் கொடுப்போம். அதே போல் நட்ட 3வது நாள் தண்ணீர் கொடுக்கணும். அதே போல் நாற்றுகளுக்கு வந்து பார்த்திங்களா ஆரம்ப காலத்தில் செடிகள் வந்து ரொம்ப இளம் பருவங்களை 3 நாட்களுக்கு ஒரு முறையும், பின்னாடி வந்து பார்த்திங்களா காய்கள்லாம் காய்க்கும்போது 4 நாட்களுக்கு ஒரு முறையும் தண்ணீர் கண்டிப்பாக நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். அதே போல் சில்லா வீட்டு தோட்டத்தில் பூச்சி விரட்டிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூச்சிகளை விரட்டுறதுக்காக பஞ்சக்காவியை வந்து நம்ம அளிக்கலாம், அல்ல அப்படி இல்லைன்னா இலைக்கரசல் தெளிக்கலாம், இல்லை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். இதெல்லாம் தெளிக்கிறதுனால நம்மளுடைய காய்கறி தோட்டத்தில் பூச்சிகள்லாம் இல்லாமல் நச்சில்லாத காய்கறிகளை நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். பஞ்சக்காவியா 3% அளிக்கலாம், இல்லைனா இலைக்கரசல் 5%, இல்லைனா வேப்ப எண்ணெய் 3%, வேப்பங்கொட்டை சாறு 5%. இதெல்லாம் வந்து காய்கறி தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இயற்கை பூச்சி விரட்டுகளாக. இதில் ஏதாவது பூச்சி விரட்டிகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்களா ஏதாவது பூச்சிகள் தென்பட்டுச்சுன்னா மாற்றி மாற்றி பஞ்சகாவியை 1 தடவை தெளிக்கலாம், அப்படி இல்லைன்னா இலைக்கரசல் தெளிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். இதெல்லாம் தெளிக்கிறதுனால பூச்சிகள் நம்மளுடைய காய்கறிகளை பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும். பொதுவாக தெளிக்கும் போது எப்படின்னு கேட்டிங்களா எல்லா செடிகளின் மேலும் இவற்றை வந்து நம்ம இலைவழியாக தான் தெளிப்பாக தான் பயன்படுத்துகிறோம். அதே போல் இது மட்டும் இல்லாமல் இது வந்து பூச்சி விரட்டியில் மட்டும் இல்லாமல் தட்டை பயிர் இந்த மாதிரிலாம் வந்து காய்கறி தோட்டத்திலையும் நம்ம நடவு செய்யலாம். தட்டை பயிரை விதைப்பதன் மூலம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா நம்ம நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை கவர்ந்து மற்ற பயிர்களையும் காக்கலாம். அதே போல் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் செடிகள்லாம் வளர்க்கும் போது பார்த்தீங்களா கடுகு செடிகளையும் நம்மளுடைய தோட்டத்தில் 1-2 வளர்த்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்களா முட்டைக்கோஸ் காலிஃப்ளவரில் பாதிக்கக்கூடிய பூச்சிகள் வந்து பார்த்திங்களா நம்மளுடைய கடுகு செடிகளுக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்களா முக்கியமான பூச்சியை ஒழிக்கக்கூடிய ஒரு கடுகு செடியில் ஒரு முக்கியமான செடியாகும். அதே போல் ஆமணக்கு செடியும் நம்ம 1 இல்லைன்னா 2 வந்து நம்மளுடைய தோட்டத்தில் நடவு செய்யும்போது புரட்டீனியான்னு சொல்லக்கூடிய காய்ப்புழுக்களையும் கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் பூச்சி விரட்டுகள் மட்டும் இல்லாமல் செடிகளுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்காக அப்பப்போ வீட்டு தோட்டத்தில் மீன் அமினோ அமிலம் 2%, இல்லைனா முட்டையிலேருந்து தயாரிக்கக்கூடிய முட்டை அமினோ அமிலம், ஹியூமிக் அமிலம் 1%, அதெல்லாம் செடிகள் பூ பூக்கும் போதும் காய் பூக்கும் பருவங்களும் இலைவழி மூலமாக தெளிப்பதன் மூலம் நம்ம செடிகள் வந்து நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல மகசூல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு தோட்டத்தில் காய்கறிகள் உற்பத்தி பண்ணுவது மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது, அது சரியான சமயத்தில் வந்து அறுவடை செய்யணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள் காய்கறிகளான தக்காளியில் காய்கறிகள் நன்கு முதிர்ந்த பின்னாடி தான் அறுவடை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சத்துக்கள் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம அறுவடை செய்ய வேண்டும். இப்படி அறுவடை செஞ்சாதான் நல்ல வாசனையாகவும் நல்ல சுவை மிகுந்ததாகவும் இருக்கும். கீரைகள்லாம் இளநிலையிலேயே அறுவடை செய்யணும். அதே போல் வெண்டைக்காயும் இளநிலையிலேயே அறுவடை செய்ய வேண்டும். கீரைகள்லாம் சிறுசாக இருக்கும் போதே அடிக்கடி கிள்ளி எடுத்து அறுவடை செய்ய வேண்டும். அதே போல் கிழங்கு வகைகள்லாம் நல்ல முச்சிய பிறகு தான் நம்ம அறுவடை செய்ய வேண்டும். இதே வெண்டைக்காயெல்லாம் ரொம்ப இலசாக இருக்கும் போதே நார்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே அறுவடை செய்ய வேண்டும். தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்களா காய் நல்லா திரண்டு நல்லா முற்றிய பிறகு தான் அறுவடை செய்யணும். பட் கத்திரியெல்லாம் முதுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இளநிலையாக இருக்கும் போதே அறுவடை செய்ய வேண்டும். பொதுவாக நம்ம காய்கறி தோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாவே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ஒரு இயந்திரமகமாக மாறிட்டு வருது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவலக வேலைகள் இருக்கும். அதிலே போல் எந்த ஒரு உடற்பயிற்சியுமே யாருக்குமே இப்போ இருக்கிற மனிதர்களுக்கெல்லாம் இல்லாமல் போயிடுது. அதனால் நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஏற்பட்டு வருது. இந்த மாதிரி தோட்டம்லாம் அமைக்கும் போது பலதரப்பட்ட வீடுகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் பல அறைகள் கொண்ட விடுதிகள்லாம் பார்த்தீங்களுக்கா இது ஒரு நல்ல ஒரு பொதுபோக்கு அம்சமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லா குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து இந்த தோட்ட வேலையை செய்யும்போது வீட்டில் உள்ளவர்கள்

0: வந்து பார்த்தீங்களா, நல்லா கலகலப்பாக பேசி நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல உடற்பயிற்சியாகவும் இந்த வீட்டு தோட்டம் இருந்து வருகிறது. இது வந்து காய்கறிகள் நச்சில்லாத மட்டும் உற்பத்தி பண்ணுவது மட்டும் இந்த வீட்டு தோட்டத்தோட முக்கியமான வேலை கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறிகள் நம்மளுடைய பொருளாதார நிலையை கூட மேம்படுத்துகிறது, சிறந்த உடற்பயிற்சியாகவும் நல்லா அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனமும் இந்த உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதுனால நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெற்று அலுவலக அழுப்பு மற்ற அழுப்பு எல்லாமே மறந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காய்கறி தோட்டம் இருக்கிற மக்களுக்கு வந்து இருந்து வருகிறது. நடப்பு காலங்களில் பார்த்தோம்னா நிறைய கூட்டு குடும்ப முறையே மறைஞ்சிட்டு வருது. அப்புறம் மட்டும் இல்லாமல் வேலை மற்றும் நம்மளுடைய பண தேவைக்காக தனி கொடுத்தனங்களாம் நிறைய அதிகமாயிட்டு வருது. இதனால் முதியோர்கள்லாம் அவங்களுடைய குடும்பத்தை விட்டு தனியாகவே தன்மைப்படுத்திட்டு இருக்காங்க. இத்தகைய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்களா, தோட்டங்கள் வந்து அமைக்கிறதுனால முதியோர்கள் தங்களுடைய தனிமையை போக்கிட்டு நல்ல ஆரோக்கியமாக இந்த காய்கறிகளை உற்பத்தி செய்வது மட்டும் இல்லாமல் அதனை விற்று அவங்களும் தன்னிறைவு பெற்று பொருளாதார ரீதியாக இருந்து வருகிறார்கள். எனவே நஞ்சில்லா வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் மனதளவிலும் நிறைவு தருவதாக மட்டுமில்லை என்பது சந்தேகம் இல்லை. எனவே அனைவரும் இந்த நஞ்சில்லா வீட்டு தோட்டத்தை ஒவ்வொருவரும் அவங்களுடைய மாடி தோட்டத்திலேயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய பகுதியோ தொட்டிகள்லையோ இல்லை கொள்கலங்களிலோ காய்கறிகளை உற்பத்தி செய்து நல்ல ஆரோக்கியமான வாழ்வை பெற்று வாழ வழி கூறுகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய பெயர் ஆ சங்கரி, என்னுடைய தொலைபேசி எண்ணை அணுகி உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கொள்ளலாம். தொலைபேசி எண் 94 432 06 004. அனைவருக்கும் வணக்கம்.
1: இதுவரைக்கும் நஞ்சில்லா வீட்டு தோட்டம் அமைக்கிறதுல என்னென்ன முறைகளை நம்ம கையாள வேண்டியிருக்கோம், இயற்கை உரங்களை பயன்படுத்தி, பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி நச்சு இல்லாத காய்கறிகளை நாம் உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சங்கரி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளைக்கும் நம்ம ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் ஆ சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க.

0: வானொலி நாடக விழா சிறப்பு நாடகம். இன்று தென்னவன் திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருப்போர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.
1: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க வாழ்க!
1: மாமன்னர் பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க வாழ்க!
1: இன்று மணிமகனம் சூடும் பராக்கிரம பாண்டியர்
2: வாழ்க வாழ்க!
3: அன்புக்குரிய நாட்டு மக்களே, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் என்றும் நடந்து கொள்வேன். நாட்டையும் நாட்டு மக்களையும் என் கண் போல காப்பேன். என் தாய் தந்தையின் மலரடிகளையும் எனது குரு விந்தையன் அவர்களது மலர் திருவடிகளையும் வணங்கி இந்த பொறுப்பை நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன்.
1: தர்மம் தவறாமல் ஆட்சி செய் பராக்கிரமா.
3: அப்படியே ஆகட்டும் குருதேவா, என்னை ஆசீர்வதியுங்கள்.
4: நான் அரசனாக இருந்தபோது எப்படி எனக்கும் நம் நாட்டுக்கும் உண்மையாக இருந்தீர்களோ அதே போல என் மகனுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும்.
5: அப்படியே செய்வோம் அண்ணா.
4: இப்போது புலவர்கள் பராக்கிரமனின் புகழை பாடி பரிசுகள் பெற்றுச் செல்லலாம். வாருங்கள் புலவரே, உங்கள் செய்வதை கூறுங்கள்.
6: வெற்றி வேலி ஏந்தும் வீரன் வாழ்க! மன்னர் குளமதி செங்கதிர் போல் வந்துதீர்த்த பராக்கிரம பாண்டியன் புகழ் ஓங்குக! மலை போல் நிமிர்ந்த மார்பினன் வாழ்க! தலைவணங்கா தமிழ் மகன் வீரமும் வாழ்க!
3: ஆஹா, மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. ஒரு மன்னனின் வீரம் தமிழால் பாடப்படும் போதுதான் முழுமையடைகிறது. இதோ பிடியுங்கள் 108 பொற்காசுகள். இனி உங்கள் வம்சமே வறுமையின் பிடியிலிருந்து விலகி இருக்கட்டும்.
6: மிக்க நன்றி மன்னர். நீங்களும் உங்கள் வீரமும் ஈகைத்தன்மையும் எப்போதும் பாரில் புகழ்பெற்று விளங்க வாழ்த்துகிறேன் மன்னா.
3: நன்றி புலவரே.
7: மன்னா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல தோன்றுகிறதே.
3: ஆம் செண்பகா, பட்டாபிஷேகம் முடிந்தும் ஏனோ என் மனம் அமைதி கொள்ள மறுக்கிறது. மதுரையிலிருந்து நாம் இங்கே புதிய அரசாங்கத்தை அமைத்துள்ளோம். காடாக இருந்த இந்த பகுதிகளை வயல்களாக தங்கள் கடின உழைப்பால் மாற்றியிருக்கிறார்கள் நம் மக்கள்.
7: உண்மைதான் மன்னா, உங்கள் கவலைக்கான காரணம் புரிந்துவிட்டது. உங்களுக்கு எப்போதும் நாட்டை பற்றிய சிந்தனைதான் என்பதை நான் அறிவேன் மன்னா. ஆந்திர பிரதேசத்தில் இருந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டை தங்கள் பேரரசோடு இணைக்க விரும்புகிறது. அதற்கான படைகள் வந்து இறங்கிவிட்டதாகவும் தெரிகிறது. அது போதாதென்று சேரனும் நம்மீது போர் தொடுக்க சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவது என்பதுதானே உங்கள் கவலை.
3: செண்பகா, என் மனதை பிரதிபலிக்கும் கண்ணாடியா உன் மனம்? மிகச் சரியாக சொல்லிவிட்டாயே.
7: நம் கையில் எதுவும் இல்லை மன்னா, எல்லாம் அந்த இறைவன் கையில் தான் உள்ளது.
4: பராக்கிரமா, செண்பகவல்லி, உங்கள் தனிமை பேச்சுக்கு இடையூறு செய்துவிட்டேனோ?
3: வாருங்கள் தந்தையே, வாருங்கள். இது என்ன கேள்வி? நான் உங்கள் மகன் அல்லவா? என்னிடம் பேசும்போது கூட இது போன்ற முறைகளை கடைபிடிக்க வேண்டுமா என்ன?
4: அப்படி இல்லை பராக்கிரமா, கணவன் மனைவி இருவரும் பேசும்போது மூன்றாவது நபர் குறுக்கிடுவது அவ்வளவு நல்லதில்லை.
7: போங்கள் மாமா,

0: ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான் வந்தேன்.
1: நான் வேண்டுமானால் பக்கத்து அறையில் இருக்கட்டுமா?
0: இல்லை மருமகளே, நீ என் மகனில் பாதி, என் மருமகள். இது ஒன்றும் ரகசியம் அல்ல, ஆன்மீக விஷயம். ஆகையால் நீயும் உடனிருப்பது நல்லதுதான்.
2: சொல்லுங்கள் தந்தையே.
0: மதுரையில் இருந்து செண்பகப் பொழிலுக்கு புலம்பெயர்ந்து வந்து காசியில் இருக்கும் விஸ்வநாத பெருமான் அருளால் மீண்டும் பாண்டிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து விட்டோம். என் வாரிசாக உனக்கும் பட்டாபிஷேகம் செய்து முடித்துவிட்டேன். இந்த நாடும் நாட்டு மக்களும் உன் பொறுப்பு. ஆகையால் இனி நானும் உன் தாயும் மனிதர்களாக பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றலாம் என்று இருக்கிறோம்.
2: தந்தையே, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே.
0: காசியில் குடிகொண்டிருக்கும் அந்த காசி விஸ்வநாதனையும் அன்னை விசாலாட்சியையும் கண்ணாரக் கண்டு தரிசனம் செய்துவிட்டு பிறகு வடநாட்டில் உள்ள பெருமைமிகு மற்ற சிவாலயங்களையும் தரிசிக்க விரும்புகிறோம் மகனே.
1: மாமா, இப்படி எங்களை தனியே விட்டு யாத்திரை செல்கிறேன் என்கிறீர்களே.
2: அதுவும் காசிக்கு சென்று வருவது என்றால் வருடங்கள் ஆகுமே தந்தையே. உங்களது தேகநிலை, தாயாரின் தேகநிலை எல்லாம் இதற்கு இடம் கொடுக்குமா?
0: நாட்டின் மன்னன் தன் சொந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது மகனே.
1: முடிவு செய்துவிட்டார்கள் மன்னா. இனி நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். மகிழ்ச்சியாக விடை கொடுத்து அனுப்புவோம். அந்த குற்றாலீஸ்வரர் அருளால் எந்த குறையும் இல்லாமல் நலமாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம்.
2: அப்படியே செய்வோம். ஆனால் ஒரு நிபந்தனை தந்தையே.
0: என்னது?
2: நீங்கள் இருவரும் தனியாக செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களோடு 50 பேர் கொண்ட குழு ஒன்று வரும். உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்வது மற்றும் பிற பணிகளை அவர்கள் செய்வார்கள்.
0: அப்படியே ஆகட்டும் மகனே. குரு விந்தையனிடம் சொல்லி யாத்திரைக்கான நாளை குறிக்கச் சொல்வோம்.
2: உத்தரவு தந்தையே. குருநாதருக்கு என் வணக்கங்கள்.
1: வணக்கம் குருதேவா.
3: வா பராக்கிரமா, வா. நாட்டின் மன்னன் சாதாரண ஒரு துறவியின் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறாய்.
2: என்னை சொற்களால் காயப்படுத்தாதீர்கள் குருநாதா. நீங்கள் அகத்தியரின் 13 தலைமுறை சீடர் என்பதை இந்த உலகமே அறியும். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை இப்படி பேசுவது என் மனதை காயப்படுத்துகிறது குருநாதா.
3: உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பராக்கிரமா. நீ மன்னனாக அமர்ந்து 2 சென்று விட்டன. இன்னும் நீ போர் படையெடுத்தல் என்றுதான் இருக்கிறாய். இதன் நடுவில் என்னை வந்து பார்க்கவும் நேரம் கிடைத்ததா என்ற அர்த்தத்தில் தான் கேட்டேன்.
2: போர் செய்து வெற்றி பெற்று நான் கொண்டு வரும் பொருளில் தானே நம் நாடே செழிப்பாக உள்ளது.
3: நல்லது நல்லது, நீ வந்த விஷயத்தை சொல்.
2: குருவே, என் பெற்றோர் காசிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்று 2 கடந்து விட்டன. 6 முன்பு நலமாக இருக்கிறோம் என்று ஒரு தூதுவனிடம் செய்தியும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகு எந்த செய்தியும் வரவில்லையே. அதுதான் மனதிற்கு கவலையாக உள்ளது குருதேவா.
1: ஆம் குருதேவா, அவர்களோடு சென்றவர்கள் எவரை பற்றியும் தகவல் இல்லை.
3: மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டிய தருணங்களில் சில தியாகங்களும் செய்தாக வேண்டும் அம்மா. அது கடவுளின் கட்டளை. காரணமின்றி காரியமில்லை. ஆனால் சில சமயங்களில் காரணங்களே காரியத்தை உருவாக்கும் காரணிகளாக இருக்கும்.
1: குருதேவா, நீங்கள் சொல்வதன் பொருளை என்னால் ஊகிக்க முடிகிறது. ஆனால்
3: ஆனால் என்பது ஒரு அழகான வார்த்தை அல்லவா பராக்கிரமா.
2: குருவே, சொல் விளையாட்டு எனக்கு தெரியாத ஒன்று. குலகுரு நீங்கள் வானியல் அறிவும் கோள்களின் நிலை வைத்து பலன் சொல்லும் ஞானமும் உடையவர். என் பெற்றோர் எப்போது வருவார்கள்? அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்பதை பார்த்து கணித்து சொல்லுங்கள் குருவே.
3: அதை மட்டும் பார்த்தால் போதுமா பராக்கிரமா?
2: வேறு என்ன வேண்டும்? வீரத்தினால் மன்னர்களை அடிபணிய வைக்க என்னால் முடியும் குருவே. என் கைகளை மீறிய விஷயம் இது என்பதால் தான் உங்களை நாடி

0: வந்தேன்.
1: அப்படியானால் உன் கைகளுக்குள் இருக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த உன்னால் முடியும் என்கிறாய், அப்படித்தானே?
0: இது என்ன பிதற்றல்!
2: தயவு செய்து இவரை மன்னித்து விடுங்கள் குருவே. பலனை பார்த்து கொஞ்சம் கணித்து சொல்லுங்கள் குருவே.
0: ஆம் குருதேவா, பலனை சொல்லுங்கள்.
1: பராக்கிரமா, நடக்கும் காலம் உனக்கு பல சோதனைகளை தர காத்திருக்கிறது. பட்டம் சூட்டப்பட்ட நீ இன்னமும் பராக்கிரமனாகத்தான் யோசிக்கிறாயே தவிர பராக்கிரம பாண்டியன் என்ற பெருவம்சத்து மன்னனாக யோசிக்கவில்லையே.
0: நாட்டின் இளவரசனாக இருந்த போதும் சரி, பட்டம் சூட்டப்பட்ட பிறகும் சரி, நான் ஒவ்வொரு நிமிடமும் மக்களுக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் குருவே. படையெடுத்து சென்று தங்கம் வெள்ளி நவரத்தினங்கள் என்று கொண்டு வந்து நம் நாட்டை செழிப்பாக்குகிறேன்.
1: போர் தொடுப்பது மட்டும்தான் மன்னன் வேலை என்றால் அதற்கு தளபதிகளே போதுமே, மன்னர்கள் எதற்கு?
0: குருவே, உங்கள் பேச்சு என்னை அவமானப்படுத்துவது போல உள்ளது.
2: மன்னருக்கான கடமைகளை கேட்டு அறிந்து கொள்வது நல்லதுதானே?
0: ஆண்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணான நீ நடுவில் பேசுவதே தவறு. அதுவும் மன்னனாகிய என்னிடம் அமைதியாக இரு என்று சொல்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதற்காக நான் உனக்கு தண்டனை கூட வழங்கலாம். ஆனால் நீ என் அன்புக்குரியவள் என்பதால் பேசாமல் இருக்கிறேன்.
1: செண்பகவல்லி, இந்த நாட்டின் மன்னனை அழைத்துக் கொண்டு சென்று விடம்மா. ஆனால் பராக்கிரமா, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள், இனி வரப்போவது கடுமையான சோதனைக்காலம். சோதனையின் முடிவில் தான் சாதனையும் ஆரம்பமாகும். மன்னனுக்கு பணிவு அவசியம். சென்று வா பராக்கிரமா, சென்று வா.
2: மன்னா, இந்த பாலையாவது பருகுங்கள். நீங்கள் நலமாக வாழ வேண்டும் அல்லவா?
0: சற்று என்னை தனியாக விடு சண்பகா. காசிக்கு சென்ற என் பெற்றோர் திரும்பி வருவார்கள் என்று நான் ஆவலோடு காத்திருந்தேன். ஆனால் என்ன பலன், பாதி வழியில் நோய் கண்டு இறந்து விட்டார்கள் என்று. மகத நாட்டில் அவர்களது உடல் அரச மரியாதையோடு எரியூட்டப்பட்டது என்றும் தகவல் வந்திருக்கிறது. எனக்கு என்ன உணவும் பால்? போய்விடு.
2: உங்கள் துயரம் எனக்கு புரியாமல் இல்லை மன்னா.
0: பெற்றோரை பறிகொடுத்துவிட்டு அவர்களுக்கு இறுதி கடனை செய்யக்கூட முடியாமல், அவர்களின் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
2: நீங்கள் முதலில் உங்கள் துயரம் என்ற கூண்டிலிருந்து வெளியில் வந்து பாருங்கள் மன்னா. அப்போதுதான் மற்றவர்களின் துயரம் தெரியும்.
0: இப்போது என்ன, நான் அரசவைக்கு வர வேண்டும். அங்குள்ளவர்கள் முன்பு என் மனதில் சோகமே இல்லை என்பது போல நடிக்க வேண்டும். அவ்வளவுதானே? இதோ இப்போதே புறப்பட்டு விட்டேன். நீயாவது மகிழ்ச்சியாக இரு.
2: மன்னா, இந்த பாலையாவது பருகிவிட்டு.
0: அதையும் நீயே பருகிவிடு.
1: மன்னர் மீண்டும் அரசவைக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி.
0: ஏதாவது பிரச்சனை உள்ளதா? முக்கியமான படையெடுப்பு செய்திகள் ஏதேனும்?
1: நீ மாறவே இல்லை பராக்கிரம். எப்போதும் பகைவரின் நினைவுதான், பொதுமக்களின் நினைவே வராதா உனக்கு?
0: யார் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள்?
2: பொதுமக்களின் பிரதிநிதிகள் சிலர் வந்திருக்கின்றனர் மன்னா. அனைவருமே பெண்கள்.
0: என்ன பெண்கள், என்ன பிரச்சனை குருநாதா?
1: நீயே வந்து கேட்டு பாரு.
0: அவர்களை வர சொல்லுங்கள்.
3: மன்னா, உங்களை வணங்குகின்றேன். இதுவரையில் பல முறை வந்து சென்று விட்டோம். இன்றாவது எங்களை சந்திக்க நீங்கள் வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
0: என்ன, பல நாட்களாக வந்து போகிறீர்களா? சரி, உங்கள் பிரச்சனைதான் என்ன, அதை சொல்லுங்கள் முதலில்.
3: மன்னா, எனக்கும் என்னை போன்ற பெண்களுக்கும் நீதி வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்துள்ளோம்.
0: நீ யாரம்மா? எதற்கு நீதி கிடைக்க வேண்டும்? விவரமாக சொல்.
3: மன்னா, என் பெயர் மங்கையர்க்கரசி. என் கணவர் இறந்து விட்டார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனக்கு ஒரு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான். நாங்கள் என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் சொல்லுங்கள் மன்னா.
0: உன் கணவன்

0: எப்படி இருந்தான் அம்மா?
1: போரில் இறந்திருந்தால் அதற்கான இழப்பீட்டுத் தொகை உனக்கு வந்திருக்கு.
2: என் கணவர் போரில் இறக்கவில்லை மன்னா.
1: பிறகு?
2: காசிக்கு செல்லும் உங்கள் பெற்றோர்களை பாதுகாக்க காவலர்கள் கூட்டத்தை அனுப்பினீர்களே, அதில் என் கணவரும் ஒருவர். இதோ இங்கே நிற்கும் பெண்களின் கணவர்கள், சகோதரர்கள் மற்றும் மகன்கள் என்று பலரும் சென்றனர். அவர்களில் யாருமே திரும்ப வரவில்லை. எங்கோ ஏதோ ஒரு நாட்டில் அனாதைகளாக இறந்து விட்டார்கள் என்றும், அவர்கள் உடல்கள் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது என்ற தகவல் மட்டுமே வந்தது. இனி நாங்கள் எப்படி வாழ்வோம்? எந்த நம்பிக்கையில் வாழ்வோம்? உங்கள் பெற்றோரும் இதே போல இறந்து விட்டார்கள். அதனால் எங்கள் துன்பத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைத்தோம். ஆனால் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய மன்னர் அறையின் கதவை அடைத்து கொண்டு துக்கம் அனுஷ்டிக்கிறார் என்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த வேளை உணவில்லை மன்னா, உணவில்லை. எங்கள் சோகத்தை கூட உணர முடியாமல் வறுமை எங்களை துரத்துகிறது மன்னா, துரத்துகிறது.
0: என்னை மன்னித்து விடுங்கள் சகோதரிகளே, மன்னித்து விடுங்கள். என் துயரமே பெரிது என்று இருந்துவிட்டேன். உங்கள் மகன்களை, சகோதரர்களை, கணவனை உயிர்ப்பிக்கும் சக்தி இப்போது எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரிந்த கைத்தொழிலை செய்து பிழைக்க தேவையான உதவிகளை அரசாங்கமே செய்யும். இது சத்தியம்.
2: மிக்க நன்றி மன்னா, மிக்க நன்றி. ஆனால் ஆண்டுதோறும் இது போல பலரும் காசி யாத்திரைக்கு கிளம்புகிறார்கள். ஆனால் அவர்களில் ஒரு சிலரை திரும்ப வருகிறார்கள். இது மிகவும் கொடுமையான விஷயம் மன்னா. என்னை போல இனியும் விதவைகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள்.
0: கண்டிப்பாக செய்கிறேன் சகோதரிகளே. நீங்கள் இப்போது சென்று வாருங்கள்.
3: வா பராக்கிரமா, வா.
0: வணங்குகிறேன் குருவே. நேற்று அரசவைக்கு வந்திருந்த பெண்கள் சுயநலம் என்ற இருளால் நிறைந்திருந்த என் இதயத்தை விளக்கேற்றி வைத்து வெளிச்சமாக்கிவிட்டார்கள். என் சுயநலம் என்னை விட்டு சென்று விட்டது. அன்று நீங்கள் சொன்னதன் அர்த்தம் இன்று எனக்கு புரிந்தது.
3: மிக்க மகிழ்ச்சி மன்னா. நீ கட்டாயம் இப்படி மாறுவாய் என்று எனக்கு தெரியும்.
0: ஆனால் குருவே, அந்த சகோதரிகள் சொன்னது போல இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடவாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை குருதேவா.
3: இது உன்னால் தான் முடியும் பராக்கிரமா. அன்று நீயும் செண்பகவல்லியும் என்னை காண வந்தீர்கள் அல்லவா? அப்போது நான் சொன்னது நினைவிருக்கிறதா?
4: காரணமின்றி காரியம் இல்லை என்றீர்கள். அதோடு ஒரு காரியமே காரணமாக அமையலாம் என்றும் சொன்னீர்கள்.
3: ஆம் பராக்கிரமா, அன்றைக்கு நான் உன்மேல் கோபப்பட்டதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, நீ உன் பெற்றோர்கள் அவர்கள் நலன் என்றுதான் சிந்தித்தாயே தவிர உடன் சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று கவலைப்படவில்லை. இன்னொன்று, உன் மனைவி உனக்காக பதில் சொன்னபோது ஆண்கள் இருக்கும்போது பெண் பேசுவதாவது என்றும், அதோடு மன்னன் இருக்க மனைவி பேசலாமா என்று கூறினாய். நினைவிருக்கிறதா?
0: உண்மைதான் குருநாதா. அதற்காக நான் இப்போது வருத்தப்படுகிறேன்.
3: இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம். இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதை விளக்கத்தான் சிவபெருமானே தன் உடலில் பாதியை உமையவிழுக்க அளித்திருக்கிறார்.
0: நீங்கள் கூறுவது நன்றாக புரிகிறது குருதேவா.
4: ஆனால் அந்த பெண் சொன்னது?
3: சொல்கிறேன். நீ நினைத்தால் இதனை மாற்றலாம் பராக்கிரமா, மாற்றலாம்.
0: புரியவில்லையே குருநாதா.
3: காசியிலிருந்து ஒரு பிடிமண் எடுத்து வந்து இங்கேயும் விஸ்வநாதருக்கு ஒரு கோயிலை எழுப்ப உன்னால் முடியாதா பராக்கிரமா, உன்னால் முடியாதா?
0: குருநாதா, இது மிக பெரிய கடினமான பணியாயிற்றே.
3: அதனால்தான் இறைவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன்.
0: ஆனால் எங்கு ஆலயம் அமைப்பது?
3: செண்பக மரங்கள் நிறைந்த வனம், அங்குதான் ஆலயம் அமைக்க வேண்டும். அதனை சுற்றி நகர

0: நகரமும் நிர்மாணிக்கப்பட வேண்டும். அதுவே உனது தலைநகரமாக விளங்கும்.
1: ஆஹா ஆஹா, என்ன பாக்கியம் செய்தேன் நான். இப்போதே காசிக்கு சென்று பிடிமண் எடுத்து வர ஆட்களை அனுப்புகிறேன். செண்பகவனத்தை திருத்தி ஆலயம் அமைக்கும் பணியை உடனடியாக தொடங்கி விடுகிறேன்.

0: கோயில் திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடக்கின்றன. பராக்கிரமா, இந்த கோயிலின் சிற்பங்கள் பாண்டிய சிற்பக்கலையின் காவியமாக வருங்காலத்தில் போற்றப்படும். இந்த கோயில் உள்ளவரை உன் புகழ் நிலைத்து நிற்கும்.
1: எல்லாம் இறைவன் அருள் குருதேவா. இன்னமும் பொருள் தேவை என்று கேள்விப்பட்டேன்.
0: ஆம் அண்ணா, காசியிலிருந்து பிடிமண் வந்துவிட்டது. கட்டுமான பணிகளும் தொடங்கிவிட்டது. காசி விஸ்வநாதர் தென்னாட்டிலும் எழுந்தருள தயாராகிவிட்டார். இனி உலகம்மை சன்னதியை வடிவமைக்கவும் ஆபரணங்கள் செய்யவும் பொன்னும் பொருளும் தேவை.
1: கவலை வேண்டாம் குருநாதா, நாம சென்று பொருள் தேட தேவையே இல்லாமல் சேரன் குற்றாலத்தில் நம் மீது போர் தொடுக்க போவதாக தகவல் வந்துள்ளது. அதை சொல்லிவிட்டு ஆசியும் பெற்று செல்லவே நான் இப்போது இங்கு வந்தேன்.
0: வெற்றி உணவே, சென்று வா பராக்கிரமா.
1: இங்கே ஒளி செதுக்கி முடிப்பதற்குள் வாள் வீசி சேரனை வென்று பெரும் பொருள் சம்பாதித்து வருவேன். வருகிறேன் குருநாதா.
2: கவலையின்றி சென்று வாருங்கள் மன்னா. இறைவன் அருளும் குரு அருளும் என் கற்பும் உங்களை காக்கும். அதுவரை கோயில் பணிகளில் குருதேவருக்கு என்னால் என்றளவு உதவுவதே என் கடமை.
1: அப்படியே செய் சண்பகா. சென்று வருகிறேன், கூடவே வென்று வருகிறேன்.

0: புரட்சி சென்று அவனிடம் கப்பம் வசூலித்து வாருங்கள்.
1: சேரனை வென்ற பராக்கிரம பாண்டியர் வாழ்க வாழ்க! உஷாரம் கொண்டான், உள்ளம் கொண்டான் புகழ். ஓங்குக ஓங்குக!
2: வணக்கம் குருதேவா, உங்கள் அருளால் தேவையான பொன்னும் பொருளும் கிடைத்து விட்டது. இனி திருப்பணிகள் தடையின்றி நடக்கும் தானே?
3: ஆமண்ணா.
2: இந்த கோயிலை பார்க்க பார்க்க என் மனதில் பெரிய நிம்மதியும் ஆனந்தமும் பிறக்கிறது குருதேவா. நான் மறைந்தாலும் இந்த கோயில் மறையாது என்ற நம்பிக்கை என் மனதில் வந்துவிட்டது. இக்கோயிலுக்கு எவர் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி வணங்க இந்த பராக்கிரம பாண்டியன் கடமைப்பட்டுள்ளார். இதனை நான் ஒரு செய்யுளாக எழுதி இத்திருக்கோயில் சுவர்களில் கல்வெட்டாக வைக்க விரும்புகிறேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கல்லில் எழுதிய சொல் அப்படியேதான் இருக்கும், இல்லையா குருநாதா?
3: மிக்க மகிழ்ச்சி பராக்கிரமா, அப்படியே செய்து விடுவோம். நாளை சுவாமியின் லிங்கத்திற்கு பீடம் நாட்ட இருக்கிறோம். அப்போது நீ உனது செய்யுளை கூறு, அதனை கல்வெட்டில் எழுத ஏற்பாடு செய்து விடுகிறேன்.

0: பராக்கிரமா, செய்யுள் எழுதிவிட்டாயா?
1: செண்பக பொழில் என்று எழுதத் தொடங்கினால் ஏதாவது தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறது.
2: ஒருவேளை இறைவன் இந்நகரத்துக்கு வேறு பெயர் வைக்க முடிவு செய்து விட்டாரோ என்னவோ?
1: ஆனால் அதனை நாம் எப்படி அறிவது? என்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஒரு செய்யுள் கூட எழுத முடியவில்லையே.
0: பராக்கிரமா, உனது செய்யுளில் என்ன சொல்ல விரும்புகிறாய் நீ?
1: குருநாதா, இந்த நகரில் குடிகொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு யார் இனி வரும் காலங்களில் திருப்பணி செய்தாலும் அவர்களை கைகூப்பி இந்த பராக்கிரம பாண்டியன்

0: பணிந்து வணங்குவேன் என்ற அர்த்தத்தில் எழுத நினைக்கிறேன். உங்கள் ஆணைப்படியும் இறைவனின் ஆணைப்படியும் தான் இந்த கோயிலை கட்டுவித்தேன். ஆனால் எங்கோ தவறு செய்து விட்டேன் போலிருக்கிறது. அதனால் தான் இப்படி ஒரு செய்யுள் எழுத முடியாமல் போகிறது என்று நினைக்கிறேன்.
1: சற்று பொறுமையாக இரு.
0: அப்படியே குருதேவா, பீடத்தை அமைக்கும் பணியை தொடங்கி விடுவோம். எனது செய்யுளை இறைவன் ஏற்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டான் போல.
2: மன்னா, நீங்கள் இப்படி ஒரு மனக்குறையோடு பீடக்கற்களை வைத்தால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்கள் மனக்குறை எப்படி நீங்கும்? ஆகையால் நீங்கள் செய்யுள் எழுதும் வரை இந்த நிகழ்வை தள்ளி போட்டு விடலாமே.
0: இல்லை சண்பகா, இல்லை. கோயிலுக்கு, அதுவும் சிவன் கோயிலுக்கு பீடக்கற்களை ஏற்ற நாள் குறித்து விட்டு அது தவறினால் அவசர குணமாகிவிடும். ஆகையால் பீடக்கற்கள் ஏற்றப்படட்டும்.
3: வடகாசி போல் இது தென்காசி தம்பி, இதன் பெயர் தென்காசி.
4: ஆமண்ணா, இது தென்காசியே தான். இனி இதுதான் நம் பெற்றோர்களின் வீடு.
0: என்ன அந்த சிறுவன் என்ன சொன்னான்? தென்காசி. ஆம், தென்காசி தான் இது.
2: ஆமண்ணா, அந்த சிறுவர்கள் தென்காசி என்றுதான் சொன்னார்கள்.
1: செம்பகவல்லி, நீங்கள் மட்டுமல்ல, இந்த தென்காசி நகரமே மிகவும் பாக்கியம் செய்த நகரம். இந்நகரத்திற்கு பெயரிட்டவர்கள் யாரென்று நினைக்கிறாய்? அம்மையப்பரின் புதல்வர்களான வைங்கரனும் ஆறுமுகரும் தான். இந்த தென்காசி நகரம் செல்வ செழிப்போடு என்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதற்கு இதுவே சான்று.
2: இறைவா, உன் கருணையே கருணை.
1: பராக்கிரமா, இதோ இந்த கல்லை நீ உன் திருக்கரங்களால் எடுத்து பீடத்தில் ஏற்று ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கி இருக்கிறாய் பராக்கிரம். இங்கே இந்த ஆண்டோர் நிறைந்த சபையில் உன் செய்யுளை கூறு.
0: தென்காசி விஸ்வநாதர் திரு ஆலய திருப்பணி. மண் காசி செய்யும் அடியாரை தன்காசி கல்லாதான் யானும் வணங்குவேன். காசினி மேல் சொல்லாதான் பராக்கிரம பாண்டியர்.
1: ஆஹா, அற்புதம், அருமை, அடக்கம், பணிவு, இதோடு வீரமும் கலையும் இணைந்தவன் நீ. தென்காசி என்ற பெயர் இந்த உலகில் இருக்கும் வரை பராக்கிரம பாண்டியன் என்ற பெயர் நிலைத்து நிற்கும். பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
1: பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
1: தென்காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டிய பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
1: தென்காசி நகர் கண்ட பராக்கிரம பாண்டியர்
5: வாழ்க, வாழ்க!
6: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலி நாடக விழா நாடகம் தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம். நாடகத்தில் நடித்திருந்தோர் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, பி கே பி கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர். நாடக எழுத்தாக்கம் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி ஜமீன் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. நிகழ்ச்சி படைப்பு ஆகாசவாணி திருநெல்வேலி.

நாடகமலரில் நேர்கள் கேட்கவிருப்பது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் எஸ். ஜெகசண்முகம், கே. ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர். விஜயலட்சுமி, ஆர். சிவகாமி, மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.

0: சுப்பு, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா.
1: தோ வந்துட்டேங்க. இந்தாங்க, காயர் வெயில் உடம்ப உறிஞ்சு எடுக்குது. கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா இந்த மோரை குடிங்க. ஏங்க, நம்ம தர்மகர்த்தா ஊர் பெரியவங்க எல்லாரும் காலங்காத்தாலேயே உங்களை பார்க்கணும்னு வந்தாங்க.
0: அப்படியா?
1: நீங்க களத்து மேட்டுக்கு போயிருக்கிறதாவும் அங்க போனா உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டங்க.
0: சித்திரை பிறந்துட்டது இல்ல, வீரன் கோயில் திருவிழா சம்பந்தமா தான் வந்திருப்பாங்க. இந்த வருஷம் திருவிழாவை வெகு சிறப்பா கொண்டாடணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அடுத்து நான் இல்லாத போய் என்ன தேடி வந்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாவை அவங்ககிட்ட கொடுத்துரு. அவங்கள அலைய விடாத. என்ன அப்புறம், இந்த வெள்ளியனூர் பொண்ணுரங்க வருவான், அவன் மகளுக்கு கல்யாணமா, அவன் வந்தான்னா அவங்ககிட்ட ஒரு 20,000 கொடு.
1: ஆ சரிங்க, எனக்கு சமையல் கட்டில் வேலை இருக்கு, நான் வரேங்க.
0: சுப்பு, சமையல் அப்புறம் கவனிக்கலாம், இப்படி கொஞ்சம் உட்கார்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு சரிக்கு சரியாவா?
0: ஆமா,
1: நான் நிக்கிறேன். என்ன சங்கதி, அதை சொல்லுங்க.
0: அது வந்து சுப்பு, நம்ம கம்மாக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை நம்ம ஆறுமுகத்துக்கு குத்தகைக்கு விட்டுருந்தோமே, ஞாபகம் இருக்கா? அதை அவர் 2 வருஷமா வெள்ளாம பண்ணாம கரம்ப போட்டு வச்சுட்டான். கேட்டா போன மழை வெள்ளத்துல நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்லி கலங்குறான். அதனால அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து அவனை கை தூக்கி விடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
1: ஏங்க, நீங்க செய்ய போற நல்ல காரியத்துக்கு என்கிட்ட கேட்கணுமா?
0: அதுக்கு இல்லம்மா, எங்க அப்பா இருக்க காலத்துல அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். அவர் தலை மறைஞ்சது, உன்னை கேட்காம நான் எதுவுமே செய்யறது இல்லையே.
1: என்னங்க, விளையற நிலத்தை கரம்பா போட்டு வைக்கிறது விவசாயிக்கு அழகு இல்லைங்க. கொடுத்து உதவுறது ஒன்னும் தப்பு இல்லைங்க.
0: அப்புறம் என்ன
1: கொடுங்க? ஆனா நம்ம கையில அவ்வளவு தொகை இருக்கிறாப்புல தெரியலையே. மொத்தமா 5 லட்சத்துக்கு எங்க போவீங்க?
0: அதுக்கு வழி இருக்கே, உன் 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடமானம் வச்சு கொடுத்துடலாம். அறுவடை முடிஞ்சு ஆறுமுகம் கொடுத்ததும் திருப்பிடலாம். என்ன?
1: அதுவும் சரிதாங்க, நான் போய் வளையல எடுத்துட்டு வரேங்க.
0: வா வா.
2: பார்வதி, உன் பொண்ணு வள்ளி அப்படியே மகாலட்சுமி மாதிரி லட்சணமா இருக்கா. இப்படி ஒரு அழகு தேவதை தான் என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும்.
3: என் சம்சார சரசுக்கு பொண்ணு புடிச்சு போச்சு, அவ சொல்லிட்டா அதுக்கு மேல அப்பிலே இல்ல எங்க வீட்டுல. மேற்கொண்டு விஷயத்தை பேச வேண்டியதான்.
2: பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாருங்க, பொண்ணும் பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிற பார்வைய
3: கண்ணு கண்ணு கலந்தாச்சு, காதல் வழியில விழுந்தாச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, கல்யாண தேதி குறிக்க வேண்டியதுதான்.
4: என்னங்க இது, திடுதிப்புன்னு வந்தீங்க, பொண்ண பாத்தீங்க, உடனே நாள் குறிக்கணும்னு சொல்றீங்க. 4 நட்சத்திரம் பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேணாமா? கல்யாணம் காட்சின்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் நாங்க தயாராகவே இல்லையே. இதுக்கும் மேல உங்களோட எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குமே, அதுக்கெல்லாம் நாங்க இன்னும் தயாராகலிங்க.
2: அட, பொருத்தம் என்னமா பொருத்தம்? மன பொருத்தத்துக்கு அப்புறம் தான் மத்த பொருத்தம் எல்லாம். நேரம் நாழின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் நம்ம வசதிக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்டது தானே. கண்ணுக்கு அழகான பொண்ணு, பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள, இதுக்கு மேல என்ன பொருத்தம் வேணும்?
3: சரசு, அவங்க அத சொல்லல, அவங்க சீர்சனத்தைய பத்தி பேசலையேன்னு சொல்றாங்க.
2: நாம அப்படி என்ன கொட்டிட போறோம்? அவங்க பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்ய போறாங்க, அதுவும் நம்ம வசதிக்கு தகுந்தா போல. இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு?
3: அப்போ கல்யாண தேதிய முடிவு பண்ணிடலாம்னு சொல்றியா சரசு?
2: ஆமா, இத வேற விளக்கமா உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கணும். வள வளன்னு பேசுறத விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிங்க.
3: ஆமா ஆமா, சரசு சொல்றா போல இந்த மாசத்திலே கல்யாணம் வச்சுக்கலாங்க.
0: இந்த மாசத்திலேவா?
3: ஆமா,
0: 2.5 மாசம் தள்ளி வச்சுக்கலாமே.
3: என்ன தள்ளி வச்சுக்கலாமா? என்னப்பா நீ சுத்த விவரம் இல்லாத ஆளா இருக்கிறிய, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுப்பா. அப்படியே தள்ளி போடலான்னு யோசிச்சாலும் சித்திரை மாசம் போயிடும்ல,

0: வயசுக்கு அப்புறம் மூணு மாசத்துக்கு நல்ல முகூர்த்த நாளே இல்ல. சித்திரையில இன்னும் 20 நாள் கிடக்குது. அது போதும், இந்த 20 நாள்ல உலகத்தையே புரட்டி போடலாங்க.
1: அதுக்குள்ள கந்தவேலு, நீங்க கல்யாணத்துக்கு தயாராயிட்டு பெண்ணு தேட ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க எந்த வகையிலும் கல்யாணத்துக்கு தயாராகலையே, அதுக்காகத்தான் சொன்னேன்.
2: என்ன நீங்க பேசுறது, உங்களால முடியாதது எதுவும் இல்லன்னு. பார்வதி அண்ணே, நீங்க பேசாம அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க இப்படி வந்து அண்ணன் பக்கத்துல நின்னு நீங்களும் 4 வார்த்தை சேர்ந்து பேசுனா தானே அண்ணனுக்கு ஒரு தெம்பு வரும்.
3: அது அது வந்துமா, அவரு தான் எல்லாம்.
2: என்ன நீங்க, சந்தர்ப்பம் ஒரு முறை தான் தேடி வந்து கதவை தட்டும். இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கிறதா புத்திசாலித்தனம்.
0: இத பாருங்க வெங்கடபதி, சித்திரை 20ஆம் தேதி நல்ல முகூர்த்தம், அதோட பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறதுக்கு ஏத்தா போல நல்ல நேரமும் கூடி வருது. இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீ என்ன சொல்ற வெங்கடபதி?
1: விழுந்தே எழுந்தேன்னு ஒரு முயற்சி செஞ்சு பாத்துலாம்னு நானும் முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணா இப்ப சொன்னீங்க பாரு, அது 100ல் 1 வார்த்தை. மனசுல தெம்பு இருந்தா வானத்தை கூட வில்லா வளைக்கலாம்.
0: புரிஞ்ச வெங்கடபதி சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தயங்க என்ன தங்கச்சி, போய் தாமலை தட்டி எடுத்துட்டு வா.
3: இதோ இதோ எடுத்துட்டு வரேண்ணா.
4: என்னப்பா இது, எல்லாரும் வேடிக்கை பாக்குறதுலயே குறியா இருக்கீங்க. ஆளை தூக்குங்கப்பா.
5: என்னப்பா இது, பெரியவர் மோட்டர் சைக்கிள்ல சாதாரண வேகத்தில் தான் வந்துகிட்டு இருந்தாரு. யாராவது இடிக்கவும் இல்ல, ஒண்ணுமே இல்லையே. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரு ஆள் ஒரு பக்கம், வண்டி ஒரு பக்கம்னு உருண்டு அப்படியே விழுந்துட்டாருப்பா.
4: இந்த தண்ணிய பழிச்சுன்னு அவர் மூஞ்சில் அடிங்கவா, மயக்கம் தெளிஞ்சிடும்.
5: பெரிய கண்டுபிடிச்சு அவர் யாரு என்னன்னு நம்ம விசாரிப்போம்பா.
1: எனக்கு எனக்கு மயக்கமா இருக்கு.
4: கை தாங்களா, ஆளை கொஞ்சம் தூக்குங்கப்பா.
5: வண்டியில நல்லாதாம ரோட்ல வந்துகிட்டு இருந்தாரு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. அப்படியே வண்டியோட உருண்டு விழுந்துட்டாரு. நல்ல நேரமா, அந்த நேரம் ரோட்ல காரு பஸ் எதுவுமே வரலமா.
1: கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உங்களுக்கு எல்லாம் வீணா சிரமம்
3: கொடுத்துட்டேன்.
1: இங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துட்டு நான் கிளம்புறேன்.
3: ஐயா ஐயா, பாயும் தலகானியை கொண்டு வரேன். கையை காலை கொஞ்சம் நீட்டி இப்படி படுத்து தூங்குங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா கிளம்பி போகலாம்.
1: உங்களுக்கு எதுக்கு மாவின் சிரமம், கொஞ்ச நேரம் தானே, சரியானதும் கிளம்பிட போறேன்.
3: ஐயா உங்களை பார்த்தா அசப்ல எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறீங்க. எப்படி உங்களை வெறும் தென்னையில படுக்க வைக்கிறது? கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க ஐயா, இந்தாங்க தண்ணி தண்ணி குடிங்க. இந்த பாய் தலகாணி போடுறேன், அதுல கொஞ்ச நேரம் படுத்து ஓய்விடுங்க ஐயா. படுங்க, படுத்துக்கோங்க.
1: ரொம்ப நன்றிம்மா.
4: சரி பெரியவரே, உடம்ப பாத்துக்குங்க. அம்மா இவரை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, நாங்க வரோமா.
6: நீங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட பேசுறோங்கறத முதல்ல மனசுல வச்சுக்கங்க. நீங்க சொல்ற கதை எதுவும் நம்பும்படியா இல்ல.
3: ஐயா நாங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்த பெரியவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு சொல்லி ரெண்டு பேர் எங்க திணையில கொண்டு வந்து படுக்க வச்சாங்க. நான் தான் பாயும் தலகாணியும் கொடுத்து அவரை படுக்க வச்சேங்க ஐயா.
6: அப்புறம்
3: அப்போ எங்க வீட்டுக்காரர் இல்லீங்க.

0: வெளியில போயிருந்தார். அதுக்கப்புறம் நான் சமையல் வேலையை கவனிக்க போயிட்டேன் உள்ள.
1: ஐயா, என் பொண்ணுக்கு திடீர்னு கல்யாணம் கூடி வந்துடுச்சு. அதுக்காக நான் ரெண்டு நாளாக பணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். பண விஷயமா வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தப்போ திண்ணையில பெரியவர் ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் பார்வதி மூலமா நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு நான் தான் பெரியவரை தட்டி எழுப்பினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பெரியவர் செத்து கிடக்கிறார்.
2: ஆமாங்கய்யா, வேங்கடபதியும் பார்வதியும் ஓன்னு அழுகிற சத்தம் கேட்டு ஓடி வந்தேன். பெரியவருக்கு இப்படி ஆகும்னு நாங்க யாரும் எதிர்பார்க்கல. கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டு மூணு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துட்டுது.
3: ஆமா, நீங்க யாரு?
2: என் வீடு பக்கத்து வீடு தாங்க. என் பேரு கணபதி.
3: ஏப்பா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் கேக்குறேன். உங்கள யாராவது பெரியவர் விழுந்ததையும் இந்த வீட்டு திண்ணையில கொண்டு வந்து கிடத்தினதையும் நேர்ல பார்த்தவங்க இருக்கீங்களா?
4: நான் இருக்குங்க. என் பேருங்க குமரன். பக்கத்துல தான் என் வீடு. ஐயா, காலையில மணி 10 இருக்கும். ரோட்ல டமால்னு ஒரு பெரிய சத்தம் கெடுதுங்க. ஓடி வந்து பார்த்தேன், பெரியவர் அவர் வண்டியோடு தலை குப்புற விழுந்து கிடந்தாருங்க. கொஞ்ச நேரத்துல பெரும் கூட்டம் கூடி போச்சுங்க. அங்க நானும் இன்னொருத்தருமா சேர்ந்து இந்த திண்ணையில கொண்டு வந்து நாங்க படுக்க வச்சுங்க. அப்ப அவருங்க அரைகுறை மயக்கத்தில் இருந்தாரு. பெரியவர் கொஞ்ச நேரம் இங்க படுத்து இருந்துட்டு போறான்னு கூட சொன்னாருங்க.
3: சரி சரி, இந்த தகவல் போதும். கான்ஸ்டபிள்,
5: எஸ் சார்.
3: இந்த ஸ்டேட்மெண்ட்ல இவங்க எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு பாடி ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க.
2: எஸ் சார்.

0: சூப்பர். புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்துகிட்டு ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க. நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாம என் காதுல பூசுத்த பாக்குறீங்க.
1: ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி பொய் சொல்ற ஆளுங்க நாங்க இல்லீங்க.
0: என்ன சொன்ன? நான் நினைக்கிற மாதிரியா? நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உனக்கு தெரியுமா? ஓ, நீ வில்லங்கமான ஆளுதாயா?
2: ஐயா ஐயா, பொய் பித்தலாட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க.
0: ஓஹோ, அப்படியா? இவரு ஹரிச்சந்திரன், இவரு பொண்டாட்டி சந்திரமதி, ரெண்டு பேருக்கும் பொய்னா என்னன்னே தெரியாது. அப்போ பெரியவர் கொண்டு வந்த 5 பவுன் தங்க வளையல் காலு முளைச்சு நடந்து போயிட்டுது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க? இத நான் நம்பணும். இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர் வயசுக்கும் மதிப்பு கொடுத்துதான் வெறும் வார்த்தையால உங்களை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யோ சுப்பிரமணிய, டீ சொன்ன என்ன ஆச்சு?
3: போயிருக்காங்க
0: பாருங்க. வீணா என்கிட்ட அடி வாங்கி சாகாதீங்க. அன்னைக்கு உன் வீட்டுல விசாரிக்கும் போதே நீ சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் கூடிடுச்சு, பணத்துக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கேன்னு நீ சொன்ன இல்லையா?
1: ஆமாங்க, நான் சொன்னேன். அதுக்காக இப்படி ஒரு திருட்டு பட்டமா?
0: வீணா எதிர்த்து பேசி உடம்ப புண்ணாக்கிக்காத. நான் சொல்றத நல்லா காதுல வாங்கு.
1: சொல்லுங்க ஐயா.
0: பெரியவரு 5 பவுன் வளையல விவசாய வங்கியில அடகு வைக்கத்தான் கிளம்பி போயிருக்காரு. வழியில தான் இப்படி ஆயிடுச்சு. அவர் வந்த வண்டி உன் வீட்டுலதான் நிறுத்தி வச்சிருக்காங்க. வண்டி பாக்ஸ் காலியா இருக்கு, திறந்து கிடக்குது. உன் வீட்டுல விசாரணை நடந்தப்போ தங்க வளையல் பத்தின கம்ப்ளைண்ட் எதுவும் அப்ப இல்ல. அதனால அத பத்தி அப்ப நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. இப்ப உண்மைய சொல்லுங்க. இதுக்கு மேலையும் நான் உத்தம ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேரும் உண்மைய ஒத்துக்கிட்டு வளையல கொடுத்துட்டா போனா போகுதுன்னு உங்களை மன்னிச்சு விட்டுடுவேன். இல்லன்னா
2: ஐயா ஐயா, நாங்க வளையல கண்ணால கூட பாக்கலீங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்ட நேரத்துல எங்க மேலையும்

0: பழி வரும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலையா ஐயா? நாங்க பாவப்பட்ட ஜென்மாயிட்ட ஐயா, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க.
1: நீங்க என்னதான் நைய பாட்டு பாடினாலும் வளையல் வராம உங்களை விட மாட்டேன்
0: ஐயா. ஐயா, உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குற ஐயா, நாங்க திருடல ஐயா, நாங்க திருடல. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க ஐயா, எங்களை விட்டுடுங்க.
1: அம்மா, சுபலட்சுமி அம்மா.
2: ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எப்படி நடிக்கிறாங்க பாத்தீங்களா
2: ஐயா? இன்ஸ்பெக்டர் ஐயா, அவங்கள பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலங்க ஐயா. நல்ல காரியம் நடக்க போற வீட்டுல எங்க ஐயா தான் சங்கடத்தை உருவாக்கிட்டார் ஐயா.
1: என்னமா சொல்றீங்க?
2: ஆமா ஐயா, பாவம் அவங்க அவங்கள விட்டுடுங்க ஐயா. ஐயா, நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா, நான் கேச வாபஸ் வாங்கிக்கிறேன் ஐயா.
1: பாத்துங்க, உங்க மேல பரிதாபப்பட்டு கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்கதான் தவறி போன பெரியவர் ராஜலிங்க ஐயாவுடைய சம்சாரம் சுபலட்சுமி அம்மா.
3: அம்மா, அம்மா, எங்களை நம்புங்கம்மா. நம்ம ஐயாவுக்கு திணையில இடம் கொடுத்தது தவறு, வேற ஒரு பாவம் அறிய மாட்டோம்
0: அம்மா. ஐயாவுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து கொஞ்சம் நிம்மதியா ஓய்வு எடுக்கட்டுமேனு பாயும் தலைக்கணையும் கொடுத்தம்மா, அவ்வளவுதான்மா எனக்கு தெரியும்.
2: மனுஷத்தன்மையோடு நல்லது செஞ்ச உங்களை இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிக்க வச்சிட்ட ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சுடுங்க.
3: ஐயோ அம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா, அப்படி சொல்லாதீங்க.

0: வாங்க வாங்க வாங்க. பார்வதி பார்வதி இங்க வந்து பாரு, யார் வந்திருக்காங்க பாரு.
1: என்ன சம்பந்தி, இப்படி சொல்லாம கொள்ளாம திருத்துப்பு வந்து நிக்கிறீங்க, ஒரு போன் பண்ணிருக்க கூடாது.
2: ஆமா, உங்க லட்சணத்துக்கு போன் ஒண்ணுதான் குறைச்சல்.
3: வாங்க வாங்க வாங்க, வேகாத வெயில வந்திருக்கீங்க, இந்தாங்க இல்லன்னு மோர் குடிங்க சம்பந்தி.
2: மோர் குடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சம்பந்தி சம்பந்தின்னு கூப்பிடுறத நிறுத்துங்க.
3: சம்பந்தி என்ன சொல்றீங்க?
2: அட அட அட, உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற மாதிரியா நீங்க நடந்திருக்கீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கொலைய பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. சம்பந்தியா சம்பந்தி, உங்க வாயால் அந்த வார்த்தையை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது.
1: கந்தவேலு, தங்கச்சி பேசுற விதம் சரியில்லை. நடந்தது என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசுறதெல்லாம் சரியில்லை.
4: இந்த பாருப்பா, நானும் வள வளன்னு பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பல, நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். பந்தக்கால் நட்டு மூணா நாள் உங்க வீட்டுல சாவு விழுந்துட்டு, அப்பவே உங்களோட சம்மந்தம் வச்சுக்கிறது இல்லன்னு முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்ல, ஒரு திருட்டு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டாங்க கெட்ட பாரு எங்களுக்கு வேணாம்.
1: கந்தவேலு, நீ என்ன சொல்ற? நாங்க திருட்டு குடும்பம்.
4: ஆமா.
1: வேண்டாம் கந்தவேலு வேண்டாம், இது அடுக்காது. வார்த்தையை கொட்டிட்டா திரும்ப அள்ள முடியாது. எங்க வீட்டு திண்ணையில இறந்து போனவர் எங்களுக்கு எந்த வகையிலும் சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது அது எப்படி எங்க வீட்டுக்கு துக்கமாகும்?
2: உயிர் விட்டது உங்க வீட்டுல தானே, ஆக இது இழவு வீடு தானே.
3: சரசு, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க பொண்ணுக்கு இப்போ நாங்க கல்யாணம் பண்ற எண்ணத்திலேயே இல்ல. நீங்களா வந்தீங்க, பொண்ண புடிச்சு போச்சுன்னு சொல்லி அவசரப்படுத்தினீங்க. இப்போ இப்படி ஒரு அபாண்டமான காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டா, என் பொண்ணு நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
5: என்ன எல்லாரும் மும்முரமா பேச்சு சுவாரஸ்யத்துல இருக்கிறீங்க போல இருக்கு.
1: அம்மா சுமலட்சுமா, நீங்களாம்மா? வாங்கம்மா, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லம்மா. எங்கம்மா இவ்வளவு தூரம்?
5: கந்தவேல, நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எங்க இவ்வளவு தூரம்? என்ன சரசு, சௌக்கியமா? பொண்ணு சௌந்தரவல்லி எப்படி இருக்கா?
2: நல்லா இருக்காம்மா, அவளுக்கு என்னமா ஒரு குறைச்சல் இல்ல.
4: ராஜலிங்க ஐயா கையால தாலி எடுத்து கொடுத்து நடந்த கல்யாணம் ஆச்சே, என் பொண்ணு கல்யாணம் சௌக்கியத்துக்கு குறைஞ்சா போயிடும். ரெண்டு பிள்ளைங்களோட சீரும் சனத்தியமா நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா.
2: ஆமாமா ஆமாமா,
5: நல்லா இருந்தா சார்.

0: இதான். ஆமா, நீங்க இவங்களுக்கு சொந்தமா?
1: சொந்தம் ஒண்ணுதான் குறைச்சல்.
2: என்னம்மா காலையிலேயே வந்திருக்கீங்க? ஏதாவது அவசரமான சங்கதி அம்மா?
0: பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கந்தவேல, நான் கேட்ட கேள்விக்கு உங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பதிலே வரல.
3: அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேம்மா, இவங்க எங்க சம்பந்திங்க?
0: ஓ பார்வதி, நீங்க இவங்களை உங்க சம்பந்தின்னு உரிமையா சொல்றீங்க, ஆனா அவங்க உங்களை சம்பந்தின்னு சொல்ல தயங்குறாங்களே.
1: அது வந்துமா, இவங்க பொண்ணை பார்த்து நிச்சயம் மட்டும்தான் பண்ணோம், இன்னும் கல்யாணம் முடியல.
0: ஓ, அதனால இன்னும் சம்பந்தி ஆகலன்னு சொல்றீங்க?
1: ஆமாம்மா, ஆமாம்மா. அதோட கல்யாண தேதி குறிச்ச 3 நாள்லயே அபசகுணமா இவங்க வீட்டுல சாவு விழுந்துட்டுது. தீட்டான வீட்டுல சுபகாரியம் செய்யறது நல்லது இல்லல்ல, அதனால கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
0: சரசு, முடிவு பண்ணிட்டோம்னா யாரு?
1: நான் தான்மா. கல்யாணம்னு நல்ல செய்தி பேசி முடிச்ச 3ஆம் நாளே கெட்ட காரியம் நடக்குதுன்னா என்னமா அர்த்தம்? இது நமக்கு உதவாதுன்னு தானே
0: அர்த்தம். அப்படியா? நல்லாவே வாதம் பண்ற சரசு. இதே கெட்ட காரியம் உங்க வீட்டுல நடந்திருந்தாலும் இதே முடிவு தானா? ஆமா, இந்த வீட்டுல இறந்து போனது யாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா?
4: யாரோ ரோட்ல விழுந்து அடிபட்டவர்னு கேள்விப்பட்டமா?
0: யாரோன்னு சொன்னியே கந்தவேலு, அந்த யாரோ வேற யாரும் இல்லப்போ. உன் பொண்ணு சவுந்தரவல்லிய போல பல சவுந்தரவல்லிங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச பெரியவர்.
4: இந்த வீட்டுல இறந்து போனது நம்ம ஐயாவா?
0: ஆமா கந்தவேலு, வாழ்நாள் முழு ஊருக்கு உபகாரம் செய்துட்டு இருந்த உங்க ஐயாதான். அவரோட உயிர் பிரிஞ்ச இந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியா உக்காந்து அவரோட ஆன்மாவை தரிசிக்கலான்னு தான் நான் வந்தேன்.
1: ஐயோ,
0: நான் வந்தது தெரியாம நீங்க பேசிட்டு இருந்ததை எல்லாம் கேட்டு முகம் தெரியாத ஒரு வேத்து மனுஷனுக்கு தன்னை ஆசுவாசப்படுத்திக்க பாயும் தலையணையும் கொடுத்து ஆதரிச்ச மனிதாபிமானம் மிக்க குடும்பத்துக்கு நாங்க கொடுத்த தண்டனை போதாதுன்னு நீங்க வேற தண்டனைக்கு மேல தண்டனை கொடுக்க வந்திருக்கீங்க. கந்தவேலு, இறப்புன்றது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இவங்க வீட்டுல நடந்த சம்பவம் நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கலாம். வாழ்க்கைன்றது நதியோடு செல்லும் ஓடம். நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு காரண காரியம் பார்த்துக்கிட்டு இருந்தா நின்ன இடத்திலேயே நிக்க வேண்டியத. விடியல்னு ஒண்ணு இல்லாமலே போயிடும்.
1: அம்மா, நாங்க அவசரப்பட்டுட்டோம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா.
4: தவறு என்னுடையதாம்மா. இந்த சரசு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு நான் ஒரு தலையாட்டி பொம்மையா இருந்துட்டேன்.
0: வெங்கடபதி, பார்வதி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சுக்கிட்டீங்க?
2: என்னம்மா பேச்சு?
0: கூடி வந்த கல்யாணம் நின்னு போக காரணம் நான் தான்.
2: இல்லம்மா, இல்லம்மா.
0: அவசரப்பட்டு மேல திருட்டு பட்டம் கட்டி போலீஸ்ல புகார்
1: கொடுத்துட்டேன்.
0: ஐயா கொண்டு போன வலையில விவசாய வங்கியில அடவு வச்சு பணம் 5 லட்சத்தை கையில வாங்கியிருக்கார். பணத்தோட வீட்டுக்கு திரும்பும் போது களைப்பா இருக்குதேன்னு ஒரு டீ கடையில டீ குடிச்சிருக்கார். டீ குடிச்சிட்டு கிளம்பும் போது பணப்பையை எடுக்க மறந்துட்டார். டீ கடைக்காரர் அதை பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்கார். பணத்தை யாரும் தேடி வராததால அவரோட பையில இருந்த கைச்சாத்து புத்தகத்துல இருந்த முகவரிய பார்த்து காலையில தான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு அந்த மகராசு. ஐயா வீட்டுக்கு திரும்பி வரும்போதுதான் ரோட்டுல மயங்கி விழுந்திருக்கார். இந்த பணம் மட்டும் அப்பவே கை

0: வந்திருந்தா வேங்கடபதியும் பார்வதியும் போலீஸுக்கு போய் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய வேலை வந்திருக்காது. ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க
1: அம்மா. என்ன மன்னிங்க? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அம்மா.
2: அம்மா அம்மா நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க அம்மா.
0: சரசு, உனக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்றா போல, நீயே இந்த வீட்டு பெண்ணுக்கு எதிரியாயிட்டத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. சரசு சரசு, நீங்க ரெண்டு பேரும் நினைக்கிற மாதிரி இந்த குடும்பம் திருட்டு குடும்பமும் இல்ல, கொலதார குடும்பமும் இல்லன்னு இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா.
1: ஆமாம்மா ஆமாம்மா.
0: இனிமே இந்த குடும்பத்துல நீங்க பொண்ணு எடுக்க ஆட்சேபனை எதுவும் இருக்காது. நம்ம தர்மதுரை ராஜலிங்கம் ஐயா உயிர் விட்டது இந்த வீட்டு திண்ணையில தான். அதனால அந்த புண்ணிய ஆத்மாவை தரிசிக்க ஆண்டுதோறும் நான் இங்க வருவேன். இனிமே இந்த குடும்பம் ஏன் உறவு குடும்பம்?
2: அம்மா,
0: வேங்கடபதி மக வள்ளி அம்மா கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம்?
1: ரொம்ப நல்லதுங்கம்மா.
0: கந்தவேலு, சரசு
1: சொல்லுங்கம்மா.
0: ரெண்டு பேரும் இப்படி வாங்க வாங்க.
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.
0: ஐயா மனசு எல்லாருக்கும் வாரி வழங்குற நல்ல மனசு.
1: ஆமாங்கம்மா ஆமாங்கம்மா.
0: கடைசியா அவர் கொடுத்துட்டு போன இந்த 5 லட்சம் இப்போ நான் கொடுக்கற பொண்ணு வீட்டு சீதனம்.
1: அம்மா,
0: இத வாங்கிக்கிட்டு கல்யாணத்தை கோலாகலமா நடத்துங்க. அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன். சாதி மதம் சம்பிரதாயம்னு நமக்கு நாமே ஒரு வலைய பின்னிக்கிட்டு அதுக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். வானத்து நீல நிறத்து கடல் பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க மனசுல அன்பையும் அருளையும் பிரதிபலிக்க செய்யணும்.
1: உண்மைதாம்மா உண்மைதாம்மா. கண்டிப்பாம்மா. அம்மா, ஐயா மனசு போலவே உங்க மனசும் நல்ல மனசும்மா, நல்ல மனசு.
0: அது கோயில் மணி கூட அடிக்குது, நல்ல சகுனம்தான்.
3: நாடகமலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது நல்ல மனம் நாடகம். எழுத்தாக்கம் ப. முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் ராஜலிங்கம் மற்றும் வேங்கடபதியாக எஸ் ஜெகசண்முகம், கந்தவேலுவாக கே. ரவிக்குமார், சரசுவாக ஷர்மிளா நசீர், சுபலக்ஷ்மியாக ஆர். விஜயலட்சுமி, பார்வதியாக ஆர். சிவகாமி, இன்ஸ்பெக்டராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கணபதியாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர். சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. இனி நிகழ்ச்சி நிரல். நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரலியின் 94 அதிகாரம் இனியவை கூறல் மற்றும் நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஏனைத்தானும் நல்லவை கேட்க ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி நிலையம் படைப்பு. 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி தொடர்ந்து மதுர கீதம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இணைய நேரம், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை சோழவரம் என் வெங்கடேசன் நாதஸ்வரம், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும்

கானமும். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். சென்னையிலிருந்து ஆஞ்சலாக கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு சென்னையஞ்சல், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை பாடல்கள். ஒன்று:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி சென்னையஞ்சல், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாடல் ஒன்று, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி சஹஜ் பிஜிலி ஹர் கர் யோஜனா, தொடர்ந்து திரையிசை, 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை, கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம், மாலை 5:30 திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல். ஆறு:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், நாளை 7 மணிக்கு திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள், தருமபுரி மாவட்டம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் போரும், அதலக்காய் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சிவசங்கரி அவர்கள் கூறும் கருத்துக்கள், 8:30 வானொலி நாடக விழா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், படைப்பு ஆகாசவாணி சென்னை, 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் டெல்லி அஞ்சல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 11 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். இதுவரை நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடரும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.